0: வள்ளி என்றா விடி வள்ளி. மற்ற இது என்ன என்ன மகாபாரதத்துல பாண்டு என்ன முறைக்கு பிறகு மாற்றி குளித்தது என்று சொல்லப்படுது. நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம்
1: ஐயா, சொல்லுங்கள்.
3: மற்றது வள்ளிய பத்தி கேட்டீங்களா, அது வந்து சூரிய கோள் வந்து அருகில் இருக்கிற இரண்டாவது கோல சொல்றேன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்ததா இருக்கும். அடுத்தது வந்து ராமாயணத்துல வந்து ராவணனிடமிருந்து மீட்கப்பட்ட சீதா தேவி கற்ப நிரூபிக்கிறதுக்காக அக்னி பிரவசம் எடுத்தோம், அதைத்தான் நீங்கள்
1: பாடியது. வெள்ளி என்பது நட்சத்திரங்களை கருது. பொதுவாக வெள்ளி, நாங்கள் பால் வெள்ளி என்றெல்லாம் பேசுகின்றோம். வெள்ளி கிரகமும் இருக்கின்றது. நீங்கள் சொன்னது போல விண்வெளியை பொறுத்தவரை நட்சத்திரங்கள், வெள்ளிகளுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பு என்னவென்றால், இப்போ கோள்கள் விண்வெளியில் தெரிகின்றது, நட்சத்திரங்களும் தெரிகின்றது. நட்சத்திரங்களையும் கோள்களையும் எப்படி வேறுபடுத்தி காட்டுவதென்றால், கோள்கள் விட்டு விட்டு ஒளிரும், ஆனால் நட்சத்திரங்கள் இடைவிடாது பிரகாசமாக ஒளிரும். அதான் வெள்ளி நிலவே மிக பிரகாசமாக அது காணப்படும். சத்யா தான் சொல்ல வந்தார், அந்த பிரகாசமாக நிலவு போல ஒளிவது. நான் வெள்ளியை தனியே பிரித்து தான் அந்த கேள்வியை கேட்டிருந்தேன். வெள்ளி என்பது நட்சத்திரம் என்ற அந்த ஜெய கடைசியா உறுதி அறுதியா சென்ற நட்சத்திரம் அப்படிதான், அது சரியான விடை. அதே போல நேர்கள் தந்த மகாபாரதமும் சரி ராமாயணமும் சரி சரியான விடை. விடைகளுடன் இணைந்திருந்த நேர்கள், இன்றைய திரை இசை தேர்வு திரை இசை புதிர் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட நேர்கள் பஞ்சாட்சரம், குயின்ஸ்டன், தேவகுமார், சத்யா, வெண்பா, நோர்வே, ஜெயா, சாரா, கமல், ஜே, டொன்மில், சந்திரன் ஆகிய நேர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
4: ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 19. புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேற் பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேற் பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நேராது.

நேர்களை நில் பல்சோல் நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வருகின்ற முதலாவது வினா இதுதான். நேர்களே, இப்பொழுது ஐநா சபையின் பொதுக்கூட்டம் நடைபெற்று வருகின்றது. ஐநா சபை பொதுக்கூட்டம் அமெரிக்காவில் நடைபெற்று வருகின்ற இந்த வேளை ஐநா சபையின் பொதுக்கூட்டத்தில் உலகத் தலைவர்கள் உரையாற்றுகின்ற நிகழ்வு நேற்றைய தினம் ஆரம்பமானது. ஐநா சபை பொதுக்கூட்டத்துக்கு தலைமை வகிப்பவர் பொதுவாக அந்த ஐநா சபையின் தலைவராக இருப்பார். தற்போது வங்காளதேசத்தை சேர்ந்தவர் ஐநா சபையின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். என்றாலும் ஐநா சபையில் மரபு ரீதியாக ஒரு நாடு எப்போதும் முதலாவது உரையை அந்த நாட்டு தலைவர் தான் தொடங்கி வைப்பார். அந்த ஐநா சபையின் பொதுச்சபையில் உரையாற்றுகின்ற முதலாவது நாடு என்ற பெருமையை எந்த நாடு பெற்றிருக்கின்றது? ஐநா சபையின் பொதுச்சபையில் உரையாற்றுகின்ற நாடு என்ற பெருமையை மரபு ரீதியாக எந்த நாடு பெற்றிருக்கின்றது? மூன்று விடைகள் தருகின்றோம். அந்த விடைகளிலிருந்து நீங்கள் கண்டறியலாம். ஐநா சபை பொதுச்சபை கூட்டத்தில் முதல் உரையை நிகழ்த்துகின்ற தகுதி அல்லது ஒரு வாய்ப்பு ஒரு நாட்டு தலைவருக்கு வழங்கப்படுவது உண்டு. அது எந்த நாட்டு தலைவர் என்பது கேள்வி. முதலாவது அமெரிக்கா, இரண்டாவது பிரேசில், மூன்றாவது இங்கிலாந்து. எந்த நாட்டு தலைவருக்கு முதல் உரையாற்றுகின்ற வாய்ப்பு வழங்கப்படும்? முதலாவது அமெரிக்கா, இரண்டாவது பிரேசில், மூன்றாவது இங்கிலாந்து. அலையுங்கள் பார்க்கலாம். 416 644 6222.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888, குணா குணராஜா, 647-624-4165.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.

0: ஐயா, அது அதுதான் மரபு முறைப்படி உரையாற்றுண்டு.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் மாசன், சந்திரன்.
1: சந்திரன் சொல்லுங்கள்.
2: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம்
1: சொல்லுங்கள்.
3: பிரேசில் தான் அப்படி சட்டம் ஒன்றும் கிடையாது, அது அந்த அந்த தோங்கின காலம் தொடக்கம் பிரேசில் கிடையாது, அது ஒருதான் குழப்பம் இல்லை, அப்படியே விட்டுட்டு நம்ம அவரே பேசிட்டு இருக்க அப்படி சட்டம் ஒன்றும் கிடையாது. அப்ப அதுக்கு பிறகு பேசுற அமெரிக்கா அதிபர் என்னென்னா, நாங்க தமிழ்நாட்டு அரசியலைவா சொல்லுவோம், தொட்டு பேர் தொட்டா விட மாட்டேன், விட்டு பேர் அதே அந்த தோறதே இல்லை. இதை நான் பார்த்து சொன்ன, நாங்கள் எல்லாம் அழிச்சு போடுவோம், நேரத்துக்கு அனுப்பி போடுவோம். அந்த இந்த அளவு நல்லா பதில் சொல்லி போடுறது மசூத் மசூத் பெசுக்கியான், நாங்க உங்களுக்கு அடிபடிய மாட்டோம், உங்களை சீரை செய்து வேறங்க, உங்களை நாங்கள் நல்லா அழிஞ்சு போனோம். ஒத்த கைது அயத்துள்ள கவனிட்ட படத்தை வச்சுக்கொண்டு என்னத்த அது சிங்கத்துல கோயில்களை கட்டிக்குமா போல போய். நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் ரமேஷ்.
1: ரமேஷ் சொல்லுங்க.
4: இது வந்து பிரேசில் தான், அதுக்கு ஒரு காரணம் உண்டு. இப்போ ஸ்கூல் திறந்த உடனே ஃபர்ஸ்ட் கிளாஸ் போகும்போது எல்லாரும் யாரும் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார மாட்டாங்க, எல்லாரும் பின்னாடி போய் உட்காருவாங்க, பயப்படுவாங்க, ஏன்னா வாத டக்குன்னு கேள்வி கேட்டு பயத்துருவாங்க. அதே மாதிரிதான் நைனா சபையிலையும் ஃபர்ஸ்ட் ஸ்பீக் பண்ணதுக்கு எல்லா நாட்டுமே தயங்கினாங்க, நம்ம முதல் பண்ணணும், ஓப்பனிங் பண்ண நம்ம பண்ணணும். பிரேசில் வாலண்டியரை நான் வந்து பண்றேன்னு சொல்லி பண்ணதுனால தான் பல ட்ரிப் அந்த அக்கேஷன் வாலண்டியரை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது, அப்படியே ட்ரெடிஷன் மாதிரி போச்சு.
1: நன்றி நன்றி
4: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் அதோம
1: சொல்லுங்க.
5: இது பிரேசில் தான் முதல் அதாவது நரமுறை அதராய ஆரம்ப காலத்துல இருந்து எல்லா அநியமான இது எல்லாத்திலையும் பிரேசில் தான் முதல் ஸ்பீச்
1: கொடுத்தேன். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம் சார். சிவலிங்கம்
1: சொல்லுங்கள்.
6: சிவலிங்கம் பிரேசில் சார்.
1: பிரேசில்
6: ஆமாங்க.
1: நன்றி
6: நன்றி. வாய்ப்பு
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: மூத்தி ஆகிறேன்.
1: மூத்தி சொல்லுங்க.
7: அப்படி இருக்குங்க.
1: நலம் நலம். இப்படியே சொல்லுங்க. பிரேசில். நன்றி மூத்தி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் நன்றியா.
1: ஏன் சொல்லுங்க.
8: இது வந்து விடைய வந்து பிரேசில் முன்வந்து வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு அழைச்சிட்டு நின்று காத்து கொண்டிருந்தேன் தெரியுமோ, என்னடா இன்னும் இணைப்பு எடுக்கலையான்னு யோசிச்சு திருப்பி திருப்பி எடுத்து போன பார்க்கத்தானே இப்ப அழைப்பேன்.
1: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம் பாசா. நான் மொரின்.
1: மொரின் சொல்லுங்க.
9: எப்படி நலமா இருக்கிறீங்களா?
1: நலம் சொல்லுங்கள்.
9: பதில் வந்து பிரேசில்.
1: நன்றி.
9: எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, கேட்கலாமா?
1: கேளுங்க.
9: ரமேஷ் சொன்ன மாதிரி ஏன் ஸ்கூல்ல வந்து முன் பெஞ்சில் யாரும் இருக்கிறல்ல?
1: ஆசிரியர் கேள்வி கேட்பறேன்றதான் மொரின். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம்
1: சொல்லுங்க.
10: நிகழ்ச்சியில்
1: அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம் ராஜா.
1: ஓ நலம் ராஜா. நன்றி. நீங்கள் எப்படி?
10: நானும் நலமா உங்க நினைச்ச கேட்டுக்கொண்டிருக்கேன். எனக்கு ஒன்றுமே, நான் ஆராய்ச்சி பண்ண மாதிரி ஒன்றும் இல்ல, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப ஆக்கள் எல்லாம் சொல்றாங்க, இதை விட பொய்யா போகும். அதுதான் இவங்க எல்லாரும் சொல்றதை கேட்டு நான் சொல்றேன். இதை விட பெருசா ஒண்ணு இருக்கா பார்த்து
1: சொல்றேன்.
10: அடிக்கடி அடிக்கடி தலைவரை கடிக்காதீங்க என்ன உண்டால பாருங்க. அடிக்கடி நிகழ்ச்சிக்கு வந்து வந்து போறோம் என்ன.
1: உங்களுக்கு கவலையா இருக்கு என்ன? என்றாலும் ஒரு கொஞ்சம் கவலை இருக்கும் என்ன? நீங்க என்னதான் சொன்னாலும்
10: என்ன செஞ்சாலும் ஒரு கவலை கூட 30 வருஷம் இருந்துட்டு இல்ல நாட்டுல.
1: இப்பதான் உண்மை வழி வருது. நன்றி நன்றி ராஜா. ஆமாம், அது பிரேசில் என்பது சரியான விடை. பொதுவாகவே இந்த பிரேசில் ஒரு இந்த விடயத்தில் மிக நீண்ட காலமாக பாரம்பரியமாக தொடர்ச்சியாக பிரேசில் தான் முதலாவதாக உரையாற்றுகின்ற தகுதியை பெற்றது. 1945 அக்டோபர் மாதம் 24 ஐக்கிய நாடுகள் சபை உருவானது. ஐக்கிய நாடுகள் சபை உருவாகி பல்வேறு விதமான
11: மாற்றங்கள்.

படிப்படியாக கொண்டு வரப்பட்டன. பொதுச்சபை, செயலகம், பாதுகாப்பு சபை, நம்பிக்கை பொறுப்பு சபை, சமூக பொருளாதார சபை என்று பல்வேறு விதமான உப அமைப்புகள், 6 பிரதான உப அமைப்புகள் ஐக்கிய நாடுகள் சபையின் கீழ் உருவாக்கப்பட்டன. இவ்வாறு 6 உப சபைகள் உருவாக்கப்பட்டாலும் பொதுச்சபை தான் மிக பிரதானமான சபையாக பார்க்கப்பட்டது. அந்த வேளையில்தான் 1945 உருவாக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையின் 10வது ஐநா பொதுச்சபை கூட்டம் 1955 இடம்பெற்றது. 10வது பொதுச்சபை கூட்டம், பத்தாவது பொதுச்சபை கூட்டத்திலிருந்து தான் இது ஆரம்பமானது. 1955 இலங்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது. 1955 தான் இலங்கை ஐநா சபையில் இணைந்து கொள்ளப்பட்டது. அந்த 10வது பொதுச்சபை கூட்டத்தில் முதலாவதாக பேசுவதற்கு பொதுவான ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டது. அதுக்கு எந்த ஒரு நாடும் முன்வரவில்லை. அந்த வேளையில் பிரேசில் முதலாவதாக பேசுவதற்கு முன்வந்திருந்தது. அவ்வாறு முன்வந்த அந்த முறையிலிருந்து ஒரு மரபாக, வழக்கமாக இன்று வரை ஒரு தூதரக மரபாக இது பேணப்பட்டு வருகின்றது. ஐநா பொதுச்சபையில் பிரேசில் பிரதமர் பேசிய பிரேசில் ஜனாதிபதி பேசிய பின்னர் தான் அமெரிக்க ஜனாதிபதி தனது பேச்சை தொடங்குவார். இது ஒரு மரபாக பின்பற்றப்பட்டு வருகிறது. இது பொதுவாக பிரேசிலுக்கென்று வழங்கப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மரபு முறை மரியாதையாக இருக்கின்றது. ஐநா தலைமையகம் அமைந்துள்ள நாடு என்ற வகையில் 2வதாக அமெரிக்க ஜனாதிபதி பேசுகின்றார். பின்னர் அரசு தலைவர்களின் பதவி நிலை மற்றும் நாடுகளின் விருப்ப அடிப்படையில் ஏனைய நாட்டு தலைவர்கள் ஐநா சபையின் பொதுச்சபையில் பேசுகின்ற மரபு இருக்கின்றது. அந்த விடைகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்.

0: நேர்கள் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நேர்களை, இசை ஞானி இளையராஜாவின் 50வது இசை பயணத்தை பாராட்டும் முகமாக ஒரு வெளிநாடொன்று அவருக்கு தபால் தலை ஒன்றை வெளியிட்டு மிகப்பெரிய கௌரவம் ஒன்றை வழங்கியிருக்கின்றது. தபால் தலை வெளியிட்டது மட்டுமல்ல, பாராளுமன்றத்தில் அவரை அழைத்து கௌரவம் செய்து ஒரு சிறப்பு தபால் தலையை அந்த நாடு வெளியிட்டு இசைஞானி இளையராஜாவை இப்போது கௌரவித்திருக்கின்றார்கள். எந்த நாடு இந்த கௌரவத்தை ராகதேவன் இசைஞானி இளையராஜாவுக்கு வழங்கியிருக்கின்றது? 50வது இசை பயணத்தை கொண்டாடும் முகமாக உலகத்தில் ஒரு நாடு இப்போது இசைஞானி இளையராஜா ராகதேவனை அழைத்து தனது பாராளுமன்றத்தில் கௌரவம் செய்து சிறப்பு தபால் தலை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. எந்த நாடு இந்த கைங்கரியத்தை ஆட்டியிருக்கின்றது? 3 விடைகள். 1 கங்கேரி, 2வது ஜெர்மனி, 3வது ஆஸ்திரேலியா. 1வது கங்கேரி, 2வது ஜெர்மனி, 3வது ஆஸ்திரேலியா. அலையுங்கள், பார்க்கலாம். 4 1 6 6 4 4 6 2 2 2.
1: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆல் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்கார்ப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111, 647-327-8111. சகாஜா, உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
2: வணக்கம், நான் உங்கள் மனோ பேசுகிறேன்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD, உலகின் முதல் தமிழ் HD.
1: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஆண்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com இல். அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெயபிரநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
0: நேர்களை, நாங்கள் ஒரு வினாவுடன் இணைந்திருந்தோம். இசைஞானி இளையராஜா அவர்களின் 50வது இசை பயணத்தை கொண்டாடும் முகமாக ஒரு நாடு இப்போது ஒரு தபால் தலையை வெளியிட்டிருக்கின்றது. எந்த நாடு என்று கேட்டிருந்தோம். 3 விடை கங்கேரி, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா விடைகளுடன் நேர்கள் இணைகின்றார்கள். இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
5: வணக்கம். பஞ்சாச்சரம்
0: பஞ்சாச்சரம்.
5: இவருக்கு ஆஸ்திரேலிய பாராளுமன்றத்தில் கௌரவம் கொடுக்கப்பட்டு முத்திரையும் எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையில அவற்றை இசைப்பயணம் ஒரு குக்கிராமத்தில் பிறந்து அவற்றை இசைப்பயணத்தில் அவற்றை செய்த எங்கேயோ போயிட்டு கிடைக்கிறாரு. அது உண்மையில தமிழனாக நான் சந்தோஷப்படுறேன். நான் வந்து சிலர் சொல்லுமாப்பில மண்டக்கரம் பிடிச்சவர் தலைக்கரம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் இன்றைக்கு அவற்றை செய்யலாம வானொலி ஒன்று போய் கிடையாது உலகத்தில்.
0: சரி,
6: செப்டம்பர் 22ஆம் தேதி நேற்று தினம் விக்டோரியா அங்க பார்லிமெண்ட்ல இருக்கு.
0: ஆஸ்திரேலியா உங்களுக்கு கொஞ்சம் அந்த பால் ஒடிக்கிற
6: மாதிரி
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம்.
0: சொல்லுங்க.
7: ஆஸ்திரேலியா.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம். வணக்கம்.
0: சொல்லுங்கள்.
8: ஆஸ்திரேலியா சார்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: நன்றியா.
0: சொல்லுங்கள்.
8: ஆஸ்திரேலியா தான். ஆனா இதுல இந்தியா தான் வெட்கப்படணும்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: நன்றி.
0: ஆஸ்திரேலியா என்பது மிகச்சரியான விடை. விடைகளுடன் இணைந்திருந்த நேர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம்.

0: அந்த பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் 8:49. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
4: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
3: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, gtbrokers.ca.

நேர்களே, இப்பொழுது நேரம் சரியாக 8:51 ஆகிறது. அடுத்த வினாவுக்குரிய வாய்ப்பு மிக மிக அரிது. நாங்கள் பாடல் போட்டால் இப்போது நேரம் 9 தாண்டிவிடும். ஆகவே நிகழ்ச்சிகளில் இணைந்திருந்த நேர்களுக்கு நன்றி தெரிவிக்கத்தான் அந்த பிஜிஎம் போட்டேன். நிகழ்ச்சிகளில் இணைந்திருந்த நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் இணைந்து நிகழ்ச்சியை சிறப்பித்த நேர்கள் வெண்பா, சந்திரன், பஞ்சாட்சரம், ரமேஷ், தேவகுமார், சிவலிங்கம், மூர்த்தி, நோர்வேஜியா, மொரின் மற்றும் மதன் ராஜா, யுஎஸ் ராஜா, நிர்மலா, மதன், அதேபோல் குயின்ஸ்டன் ஆகிய நேர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாறவும் இந்த வேளையில் நேர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து மற்றொரு நில் பல் சொல் நிகழ்ச்சியில் இணையும் வரை சந்திக்கும் வரை விளக்கம் கூறி விடைபெற இருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் விடைபெறுவதற்கு முன்னர் டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வானிலை நிலைமையை மட்டும் ஒருமுறை பார்த்துவிட்டு விடைபெற இருக்கின்றோம். நேர்களே, தற்போது வெப்பநிலை 16°C, இரவு பொழுதில் 8°C, நாளைய தினம் பகலில் 19°C, இரவு பொழுது 5°C வீழ்ச்சியடைய இருக்கின்றது. காற்று மணிக்கு 13 km வேகத்தில் கிழக்கு திசை நோக்கி வீசிக்கொண்டிருக்கின்றது என்ற அந்த வானிலை தகவலுடன் நாங்களும் விடைபெறும் நேரம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருந்த அத்தனை உள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு காற்றலை பொழுதில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்களின் பின்னே சஸ்வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 19. புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேட் பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேட் பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
4: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
5: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
6: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
5: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 416-834-2266.
5: ஜீவா Jewelers.

உங்க சவுடால் தனமும் சண்டியர் தனமும் நல்லா தாண்டா இருக்கு பகுமானக்காரங்களா? ஆனா பாட்டு தாண்டா உப்பு இல்லாத ஊருக்கு அங்கனக்க சப்புன்னு போய்கிட்டு இருக்கு. அடிக்க சொல்ற அந்த நெய்யண்டி மேலத்தை.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் சேல் பலரின் வேண்டுகோளுக்கு இணங்க எதிர்வரும் செப்டம்பர் 23 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் அனைத்து விதமான தளபாடங்கள் பெத்துகளை மிக மலிவான விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸஸ் அண்ட் பர்னிச்சர் தரம் நம்பிக்கை நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கான உத்தரவாதம். 1600 மிட்லன் அவென்யூ யூனிட் 2 ஸ்காப்ரோ 416-759-2600
2: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA credit.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
5: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
4: 905-417-6069
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069
6: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 19 புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கே பின் தீதுண்டோ மண்ணுமுயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கே பின் தீதுண்டோ மண்ணுமுயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நேராது.

0: Boston.
1: White check.

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: ஓ காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இந்த பாரு இங்க புஸ், இந்த பாரு இங்க புஸ். ஸ்டார்ட் மியூசிக்.

0: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
1: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார்.

0: உலகமெங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49. Markham & Steels Hill, Castle Rock Developments பெருமையுடன் வழங்கும் Fair Tree on the Forest, two-story townhomes, இரண்டு கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான ராவின் லாட்ஸ், விலைகள் $798,888 முதல், final phase, flexible deposit, assignment options உண்டு, இன்னும் பல சிறப்பு சலுகைகள், வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன் 416-732-1810, 416-732-1810.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: வகுப்புகள் மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
3: கற்பிக்கப்படுகின்றன. 3344
4: நம்மல்லாந்திருப்பேன் என்று நினைத்தாயோ?

தேவைப்படுதுல பில்டப் அண்ணன் கிங்ஸ்டன் வந்தாதான் நெக்ஸ்ட் வேலை நடக்கும். வாசன்னா என்ன பின்ன?

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
3: என்ன யோசினை?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது
7: 416-994-3861.
8: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 19. புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேட், பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேட், பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நேராது.

0: நீயா?
1: நானே தான். சாட்டெல்லாம் பலமாகுது போல.
0: ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்?
1: ஏய், பண்ணதே நான் தான்.
0: இல்ல, இது நிச்சயமா பிராங்கா இருக்க வாய்ப்பே இல்ல. அவ இங்கதான் எங்கேயோ இருக்கா, கண்டிப்பா இங்கதான் இருக்கா.
2: இவ்வளோ நேரம் உன்னை பிராங்க் பண்ணதே வந்தான், ஆனால் உண்மையாக உனக்கு மெசேஜ் பண்ணது நான் தான்.
0: ஐ ஆம் கமிங்.

0: சுயமரியாதையும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: குறைந்திடும் முதல் HD தமிழ் HD மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 19. புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேட் பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேட் பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நேராது.

0: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நலப் பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333.
2: வேலையும்
3: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
1: சுகந்தன் 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும்.

எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. வார வாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். September 29 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
1: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 $150 வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வரும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகை எல்லாத்திய விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
1: 416-834-2266.
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: இதுவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
1: என்ன யோசின?
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னுதான் யோசிக்கிறேன்.
1: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
3: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
4: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: HD Double HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். மார்க்கமென் ஸ்டீல்ஸில் கேஸ்டில் ராக் டெவலப்மெண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஃபேர் ட்ரீ ஆன் த ஃபாரஸ்ட் டூ ஸ்டோரி டவுன் ஹோம்ஸ், இரண்டு கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான ரேவின் லாட்ஸ், விலைகள் 798,888 முதல், ஃபைனல் ஃபேஸ், ஃபிளெக்சிபிள் டிபாசிட், அசைன்மெண்ட் ஆப்ஷன்ஸும் உண்டு. இன்னும் பல சிறப்பு சலுகைகள், வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன் 416-732-1810.
1: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன? அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
2: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
1: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரூ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
4: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
5: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும்
6: Music Connects.
5: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
7: செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ்.
5: CMR TV-யை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD. செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.

அதிகாரம் 67 வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: போடா. உருவாக்கி இந்த அழுக்கலயே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க இவங்களை எல்லாம் பார்த்தாலும்
1: விரட்டி விரட்டி வெளுக்க

தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
1: Everything okay, no problem undichu nam.
2: Bar kalamu closing da tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
0: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155. 416-268-0155.
1: Last minute le closing jeda Pradesh Chellathukku thanks.
2: செல்லம் இல்லடா செல்வம்.
1: சரி சரி.
4: நாள் முழுவதும் முளைத்து கிழித்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். Relaxwell Mattress and Furniture, தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். Relaxwell Mattress and Furniture, 1600 Midland Avenue, Unit 2, Scarborough, 416-759-2600. 416-759-2600.

Listen to us around the universe. www.cmr.fcmr.fcmr.fcmr.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA credit.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதி

உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: Alô?
1: Ai! Não perdi ele! Aristei ele pra lá!

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-465-4661-416-465-4761-4765-4661.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
3: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
4: Franklin Law Firm ரவி நடராஜா.
5: Working for you.
3: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: Working for you.
6: டியூட்டோரியல்
7: வகுப்புகள், மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
8: கற்பிக்கப்படுகின்றன. 3-3-4-4 talentaacademy.ca.
9: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
10: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
11: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், ஃபைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன் இல்லையா, அதனால ஒரு தத்துவத்தோட இந்த சுகானுபவத்தை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன்.

தன பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்திருந்தனா தோல்லையே தொங்கினு இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா என் வாழ்க்கையே கெத்து.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் credit இருந்தாலும் approval அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 இருந்து $150 வரையும் 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 இருந்து $1200 வரை கொடுக்கணும்
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து
3: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம் என்ன
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
2: 416-834-2266
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்
5: Everything okay, no problem and dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Prithi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maachavum. Call Prithi Silvam, 416-268-0155. 416-268-0155. 0155
5: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்
4: செல்லம் இல்லடா செல்வம்
5: சரி சரி
8: தமிழன் என்று சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நீ வெல்லடா
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்
10: அதிகாரம் 67 வினை திட்பம் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின் நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும் எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும் எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும் மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், You are in good hands with ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் On-site Cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:30 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். September 29 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
1: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
2: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷன், இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
1: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407, gtbrokers.ca.
0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
3: 416-746-2742.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: உங்களுக்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
4: மார்க்கமென் ஸ்டீல்ஸில் கேஸ்டில் ராக் டெவலப்மெண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஃபேர் ட்ரீ ஆன் த ஃபாரஸ்ட் 2-ஸ்டோரி டவுன் ஹோம்ஸ், 2 கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான ரேவின் லாட்ஸ், விலைகள் 7,98,888 முதல், ஃபைனல் ஃபேஸ், ஃபிளெக்சிபிள் டிபாசிட், அசைன்மெண்ட் ஆப்ஷன்ஸும் உண்டு. இன்னும் பல சிறப்பு சலுகைகள், வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன் 416-732-1810.
5: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
6: அனைவருக்குமான
5: ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
7: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
8: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
7: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
8: 416-489-2000. 416-489-2000. GTA credit.

0: சிகரெட்
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும்
0: மீசை.

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111 6473278111 சகாஜா.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
4: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
5: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

¿Cambia gorda? ¿La? ¿Dónde está la ley?

0: காலை நேர வணக்கத்துடன் சீமாட்ட மலேஷ்டியின் அழகிய காலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: இன்று செப்டம்பர் மாதம் 24 தேதி வியாழக்கிழமை நேரம் காலை 9:07.
1: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் CMR குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
4: பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக புதிய சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. அரக்கோணம் ரேணிகுண்டா இடையே 77 கிலோமீட்டர் தொலைவுக்கு 3 மற்றும் 4 ரயில் பாதைகள் அமைக்கும் திட்டத்திற்கு இந்திய மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது. மாகாணத் தேர்தலில் வெற்றி பெற்றால் லோரன் டோகசன் தொடர்ந்து கட்சியின் தலைவராக நீடிப்பார் என்று பிரிட்டிஷ் கொலம்பிய கன்சர்வேட்டிவ் கட்சியின் நிர்வாகக் குழு தெரிவித்துள்ளது. போரினால் உருக்குலைந்து போன காசாவை மறுகட்டமைப்பு செய்ய 6 மாத அவகாசத்தில் சுமார் 2.45 பில்லியன் டாலர் மதிப்பிலான திட்டத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அமைதிக்கான குழு முன்மொழிந்திருக்கின்றது. அனோஜன் சிவராசா விவகாரத்தில் இலங்கை அரசு அதிகாரப்பூர்வமாக சவுதி அரேபிய அரசை நாடி கோரிக்கை விடுத்ததன் பின்னரே இந்த விவகாரத்தில் இந்திய அரசு அதன் முயற்சிகளை முன்னெடுக்க முடியும் என்று இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணி பிரதிநிதிகளிடம் தெரிவித்திருக்கின்றார். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் உறுப்பினரும் சட்டத்தரணியுமான ஹபீப் ரிஃபான் இன்று நாடாளுமன்ற உறுப்பினராக பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார். சவுதி அரேபியாவில் மரண தண்டனையை எதிர்நோக்கியுள்ள சிவராசா அனோஜனின் விடுதலைக்கான ராஜதந்திர முயற்சிகளை முன்னெடுக்கும் வகையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கொழும்பில் உள்ள இந்திய மற்றும் அமெரிக்க தூதரக அதிகாரிகளை நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளது. வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் அன்றாட பிரச்சினைகள் தொடர்பில் தீர்வொன்றை பெறும் நோக்கத்தில் பேச்சுக்களை நடத்துவதற்காக ஜனாதிபதி அருள்குமார திசாநாயக்கவை சந்திப்பதற்கு கோரிக்கை விடுத்து இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். சவுதி அரேபிய நீதித்துறையின் கட்டமைப்பை மதிப்பதாக தெரிவித்துள்ள யாழ் மாவட்ட சர்வமத பேரவை அதேவேளை அனோஜனை மன்னித்து அவரும் அவர் போன்றவர்களும் திருந்தி வாழ சந்தர்ப்பத்தை வழங்கும்படி கோருவதாக வலியுறுத்தியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசின் சிந்தன் ஷிவிர் எனப்படும் 2 சிந்தனை அமர்வு கூட்டம் டெல்லியில் ஆரம்பமாகியுள்ளது. முதல் நாள் கூட்டத்தில் சீர்திருத்தங்கள், பெண்கள் இளைஞர்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டன. ஒமானின் கிழக்கு கடற்கரைக்கு அப்பால் MV கேப் டாவோ என்ற வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் உயிரிழந்த இந்திய மாலுமியின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் அஜித் ரசிகர்களினால் கள்ளக்குறிச்சியில் தமிழக மக்கள் கழகம் என்ற கட்சி ஏற்கனவே தொடங்கப்பட்ட நிலையில் அவரை முன்னிறுத்தி அனைத்து நண்பர்கள் முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் மேலும் ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சில அகதிகளுக்கு நிரந்தர வசிப்பிடத்திற்கான ஆதரவு விலக்குகளை வழங்கிய கொள்கையை நீடிக்க வேண்டாம் என்ற அண்மைய முடிவினால் ஏற்படும் எதிர்மறையான விளைவுகளை குடிவரவுத்துறை கண்காணிக்கும் என்று குடிவரவு அமைச்சர் லீனா டயாப் தெரிவித்திருக்கின்றார். பிரிட்டிஷ் கொலம்பிய கிரீன் கட்சியின் தலைவரான எமிலி லோவன் விக்டோரியா பகுதியில் தனது கட்சிக்கு மிகவும் சாதகமானதாக கருதப்படும் ஒரு தொகுதியில் மாகாண தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். கடல்சார் கண்காணிப்பு மற்றும் தரவு சேகரிப்பை விரிவுபடுத்துவதற்காக 5 $82 மில்லியன் நிதியை ஒதுக்கீடு செய்வதாக பிரதமர் மாக்கானி நேற்றைய தினம் அறிவித்திருக்கின்றார். USS ஏப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் தாக்குதல் குழுவில் பணியாற்றிய 8 மாலுமிகள் தங்களின் நீண்டகால பணியின் போது மனநலம் மோசமடைந்து தற்கொலைக்கு முயன்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தாய்வானுக்கான 15 மில்லியன் அதிகமான பாதுகாப்பு நிதியை விடுவிக்குமாறு குடியரசுக் கட்சி செனட்டர்கள் டொனால்டு டிரம்பை வலியுறுத்தியிருக்கின்றனர். மெக்சிகோவும் அமெரிக்காவும் தங்களின் இருதரப்பு வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் நான்காவது சுற்றை ஒத்திவைத்திருக்கின்றன. இந்த வாரம் ஆப்கானிஸ்தான் மீதான இரண்டாவது தாக்குதலில் நாடு முழுவதிலும் 10 இடங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது.
1: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
0: மனத்தியால செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது 12°C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 11°C காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 7°C, நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 20°C, நாளைய மறுதினம் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 22°C, வரும் ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 22°C காணப்படுகின்றது. நாளை மறுதினம் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
5: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
2: 9054176069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சியம்மா தமிழ் HD-யில் நீங்கள் 10 மணி வரை தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகளெல்லாம். தொடர்ந்து 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி 10:30 நீங்கள் உங்களுடைய வாக்களை நீங்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு 10:30 இடம்பெறும். தொடர்ந்து உங்களுக்கு இன்றும் கலக்கல் நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு ஒரு தலைப்பும் தரப்படுகின்றது. அந்த தலைப்பு பற்றியும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். தலைப்பு என்னவென்றால் உறவுகள். உறவுகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து எங்கெல்லாம் கூடியிருக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது, அதே உறவுகளால் எங்கெல்லாம் கூடியிருக்கும் பொழுது பிரச்சனைகளோ உங்களுக்கு உருவாகிறது. அதே போல் இப்பொழுதைய காலகட்டத்தில் இருக்கிற உறவுகளுக்கும் உங்களுடைய பெற்றோரோ அல்லது உங்களுடைய தாத்தா பாட்டியினுடைய காலத்தில் இருக்கிற உறவு முறைகளுக்கும் உடைய அதனுடைய வேறுபாடு என்னவாக இருக்கிறது, அது நல்ல வழிகள் இருக்கின்றதா அல்லது அந்த உறவுகள் மாறி இருக்கின்றதா, அப்படி மாறும் பட்சத்தில் அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் என்னவாக இருக்கிறது. வாருங்கள், இதை பற்றி நாங்கள் இன்று கதைப்போம். கதைக்க நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 6642 2 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அழகிய காலை நேரத்தில் சியமாட்டாமல் எஸ்டியில் தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
2: வணக்கம். இந்த அழகிய காலை பொழுதில் உங்கள் ஏது என்னப்படி நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: கிரேட், ஐ ஃபீல் கிரேட். நன்றி, நல்லா இருக்கிறோம். நன்றி.
1: சொல்லுங்கள், இன்னைக்கு என்ன பாடல்?
2: இன்னைக்கு என்ன பாடல்? இன்னைக்கு என்ற படத்துல இருந்து கிளிமஞ்சாரோ மலை கோடி மஞ்சாரோ அந்த பாடல் கப்பமா எல்லாம் இருக்குமாங்க?
1: கண்டிப்பாக கேட்கலாம். கேட்டு மக்களுங்க, நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி,
1: நன்றி. எந்திரன் திரைப்படத்தில் இருந்து ரகுமானுடைய இசையமைப்பில் பா விஜயனுடைய வரிகளில் ஜாவித் மற்றும் சின்மையின் குரலில்

0: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவை எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333
1: என்ன
2: பாடல் தெரியும்?
1: காதல் மன்னன் படத்தில் இருந்து வானம் மன்னன் கட்டிக்கொண்டது.
2: ஆமாம், ஹரிஹரன் சித்ரா பாடிய ஒரு பாடல்.
1: ஆமா,
2: நல்லது. கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம்.
2: நன்றி.

0: வகுப்புகள் மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்றாரிய பாடத்திட்டத்துக்கு அமைய
1: கற்பிக்கப்படுகின்றன.
2: 3963343445 3966 3344 7 academy.ca.
0: என்ன விசேஷம்? பர்த்டேயா?
2: அது வானொலியில சொல்றது தெரியல. ஓகே பாய்.
0: ஆஹா, வாழ்த்துக்கள். என்னவாக இருந்தாலும் வாழ்த்துக்கள். ஆமாம், இந்த பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி
2: நன்றி நன்றி வணக்கம்.
0: நன்றி. இந்த பாடல் வந்து பவதாரணி மற்றும் பென்னியின் குரலில்.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஓட்டோ.ca.
1: தமிழா தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன். யார் கதைக்கிறீங்க?
2: நான் ஜெய கதைக்கிறேன்.
1: சொல்லுங்களே, எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கும்.
1: சொல்லுங்களேன், இன்றைய பாடல் தெரிவது.
2: உலக தமிழ் எழுந்து வராடுகளுக்கு நரம்பு புடை எடுக்கட்டும், முறுப்படுக்கட்டும்.
1: கண்டிப்பா, எஸ்பிபி அவர்கள் பாடிய ஒரு பாடல்.
2: ஏன் அவரை குரல் கம்பீர குரல் அந்த பாடல் வருது.
1: ஆஹா, நல்லது. அதுவும் இந்த நேரத்துல நல்ல ஒரு பாடல். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ரஜி, நான் மீரா பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன் மீரா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நானும் அதே நல்ல சுகமாக இருக்கிறேன். நல்ல சுகமாக இருக்கும்போது உங்களோட தெரிவு பாட்டு என்னவா இருக்கும்?
2: என்னுடைய தெரிவு பாடல் என்னவாக இருக்குமா? இது உங்களுடைய தெரிவு பாடல்ல.
3: அப்படியா? எனக்கு ரோஜா படத்துல இருந்து புது வெள்ளை மலை போட முடியுமா?
2: புது வெள்ளை மலை, ஆமா. ஆனால் அதற்கு என்ன டைம் இருக்கிறது?
3: எதுக்கும் முன்னாடியே சொல்லி வைப்போம்.
2: முன்னாடியே சொல்லி விடுவோம். ஆமா, நல்ல பாடல் கேட்ட மக்களுங்க, நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி, வணக்கம்.
2: நன்றி. இந்த பாடல் ரஹ்மானுடைய இசையமைப்பில், வைரமுத்துடைய வரிகளில், உன்னிமேனன் மற்றும் சுஜாதாவின் குரலில்.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது இது தமிழ் HD.
3: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம். சின்ன, நலமா? நீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
4: நானும் நலமோட இருக்கேன்.
3: சொல்லுங்கள், இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
4: பாலகிருஷ்ணன்
3: அவர்கள் பாடிய பாடல்.
4: நன்றி உங்களுக்கு. வணக்கம்.
3: நல்லது, நன்றி. சந்திப்போம். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம்.
3: வணக்கம், எப்படி இருக்கிறீங்கள்?
5: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி?
3: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி. சொல்லுங்கள், இன்றைக்கு என்ன பாடல்?
6: என்ன
3: திரைப்படம்?
6: அழைப்பில்
3: இருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
7: வணக்கம். வணக்கம்.
3: நல்ல சுகமாக இருக்கிறேன் ஐயா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: நான் நலமாக சந்தோஷமா. உங்களோட நிகழ்ச்சியை கேட்டு நடைப்பயிற்சியில் இருக்கேன்.
3: நடைப்பயிற்சியில் இருக்கிறீர்கள், நல்லது. என்ன பாடல்?
7: இன்னைக்கு படையப்பாவை பாட்டையும் மறந்துட்டேன்.
3: ஆமாம், படையப்பாவில் இருந்து நீங்கள் பாடல் கேட்டீர்கள். என்ன பாடல்? வாழ்க்கையில் 1000 தடைகள் அப்பா.
7: அந்த அந்த பாட்டு தான்.
3: அந்த பாடல் உங்களுக்காக வரும். நன்றி.
7: நன்றி வாய்ப்புக்கு. நன்றி.
3: நன்றி.
7: ஓம் பரத்த வணக்கம்.
3: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
8: வணக்கம் தாயி.
3: வணக்கம் தாவம், எப்படி இருக்கிறீங்கள்?
8: நான் நல்லா இருக்கேன். நீங்கள்?
3: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன். என்ன பாடல்?
8: நான் ஒரு ஹிந்தி பாடல் போக
3: மாட்டேன். எங்களுக்கு இல்ல, தமிழ் பாடல் சொல்லுங்க. என்ன பாடல்?
8: சுசிலாவின்
3: பாடல் உங்களுக்காக வரும். நன்றி.
8: நன்றி.
3: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
9: வணக்கம். காசுநாதன் கலெக்டர் பாட்டு.
3: வணக்கம், எப்படி இருக்கிறீங்கள்? அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள், வணக்கம். பேச மாட்டீங்களா? அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
10: காலை வணக்கம். சுதா.
3: வணக்கம், எப்படி இருக்கிறீங்கள்?
10: நீங்க எப்படி?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி. என்ன பாடல்?
10: எனக்கு எங்களுக்கு கார்த்திக் பாடின பாட்டு என்ன மறந்துட்டேன். எங்கிருந்தாலும் உங்களுக்காக எங்கள் எங்களின் இதயம் பாடும். இல்லாட்டிக்கு திரிவரன் அந்த பாட்டில் போடுவான் பிளீஸ்.
3: எங்கிருந்தாலும்
10: எங்களின் இதயம் உங்களுக்காக பாடும். இது கார்த்திக் இந்த பாட்டு படம் இல்ல, இந்த பாட்டு விடுதலை பாடல்.
3: உங்களுக்கு அந்த பாடல் வரும். நன்றி.
10: நன்றி. நன்றி. வணக்கம்.
3: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
11: வணக்கம். நான் கலியவர்தன் காய்க்கிறோம் தாங்க. ஜிலாயின் கட்டா போச்சு முதல்.
3: ஆமாம், சொல்லுங்கள், எப்படி இருக்கிறீங்கள்?
11: நான் நல்ல சும்மா வீட்டை போய்கொண்டிருக்க. நாங்கள் பாடல் படம் நேற்று இன்று நாளை பாட்டு பாடும் போது நான் தென்றல் காட்டு.
3: உங்களுக்கு அந்த பாடல் வரும். நன்றி. தொடர்ந்து சந்திப்போம்.
11: வந்தாங்க ஜி, வாய்ப்புக்கு நன்றி.
3: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். பேசவில்லை, பரவாயில்லை. ஆமாம், தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒழிக்க இருக்கும் பாடல் சின்ன அவர்கள் விரும்பி கேட்ட உதயன் அவர்களுடைய இசையமைப்பில் வாகீசன் அவர்களுடைய வரிகளில் மது பாலகிருஷ்ணனின் குரலில் மன்னிக்கவும் வசீகரன் அவர்களுடைய வரிகளில் மது பாலகிருஷ்ணனின் குரலில்

0: நாள் முழுவதும் முளைத்து கிழித்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். Relaxwell Mattress and Furniture தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். Relaxwell Mattress and Furniture 1600 Midland Avenue Unit 2 Scarborough 416-759-2600 416-759-2600.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
4: அழைப்பில் இருக்கும் நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம். எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நான் மாஜியாக நன்றி. எனக்கு உல்லாச மனத்துல இருந்து வீசும் காட்டுக்கு அந்த பாடல்
4: உங்களுடைய பாடல் வரும். நன்றி. தொடர்ந்து சந்திப்போம்.
5: நன்றி நன்றி
4: நன்றி. தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து சிஎம்ஆரின் மனத்தியாள செய்திகள்.
6: மனத்தியால செய்திகள்
7: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
8: கிறிஸ் நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஜானகி ஸ்ரீவர்தன லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நிறுவனத்திற்காக நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான கொழும்புக்கோட்டை டிரான்ஸ்வர்க் ஸ்கொயர் நிலத்தை விரைவாக பெற்றுக்கொள்வதற்கு உதவுவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு 70 மில்லியன் ரூபாவை லஞ்சமாக வழங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரிலேயே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அரசியலமைப்பின் 22வது திருத்தச் சட்டம் மூலம் மீதான 2 வாசிப்பு விவாதம் இன்று நாடாளுமன்றத்தில் ஆரம்பமாகியது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைப்பதற்காக வெளியிடப்பட்ட அரசாணையை ரத்து செய்ய தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 1200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 25.5 ஏக்கர் பரப்பளவில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்க கடந்த செப்டம்பர் 8 அரசாணை வெளியிடப்பட்டிருந்தது. எனினும் குறித்த இடம் மீனவர்களின் வாழ்வாதார பயன்பாட்டு பகுதியாக இருப்பதாக கூறி மீனவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டதோடு பல்வேறு அரசியல் கட்சிகளும் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. இதையடுத்து பட்டினப்பாக்கத்துக்கு பதிலாக மாற்று இடத்தை தெரிவு செய்து புதிய அரசாணை வெளியிடுவதற்கான நடவடிக்கைகள் குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஒன்டாரியோ மாகாணத்தில் உள்ள வே பாயிண்ட் சென்டர் ஃபார் மென்டல் ஹெல்த் கேர் மருத்துவமனை நீண்டகாலமாக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற நோயாளிகள் தொடர்பில் தனது சொந்த நடைமுறைகளை முறையாக பின்பற்றவில்லை என சுயாதீன மதிப்பாய்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கனடா மீது அமெரிக்கா ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளும் சாத்தியம் தொடர்பில் ஆய்வு செய்ததாக கனேடிய பிரதமர் மாகானி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா தலைமையிலான ராணுவ நடவடிக்கை குறித்த ஆய்வின் விவரங்களை வெளியிட மறுத்திருக்கின்ற அவர், மிக அரிதான மற்றும் தீவிரமான ஆபத்துகளுக்கும் அரசாங்கம் தயாராக இருப்பது பொறுப்பான செயற்பாடு என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆஸ்திரேலிய அரசின் சுகாதார இணையதளத்துக்குள் ஓபன் ஏஐயின் ஏஐ முகவர் அனுமதியின்றி ஊடுருவியதாக தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அரசு அவசர விசாரணையை ஆரம்பித்துள்ளது. இந்த சம்பவத்தில் சில பொதுமக்களுக்கு வெளியிடப்படாத தகவல்கள் அணுகப்பட்டிருப்பதாக கூறப்பட்டாலும் தனிநபர்களின் மருத்துவ அல்லது மெடிக்கேர் தகவல்கள் பாதிக்கப்பட்டதற்கான ஆதாரம் இதுவரை வெளிவரவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் ஓபன் ஏஐ அரசாங்கத்திற்கு தாமதமாக அறிவித்ததாகவும் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆந்தனி ஆல்பனீஸ் தெரிவித்திருக்கின்றார். கனடா மீது அமெரிக்கா தலைமையிலான ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சாத்தியம் குறித்து ஆய்வு செய்ததாக பிரதமர் மாகானி தெரிவித்துள்ளார். நியூயார்க் டைம்ஸ் நாளிதழுக்கு வழங்கிய பேட்டியில் இது தீவிரமான பின்விளைவு ஏற்படுத்தக்கூடிய அபாயம் என குறிப்பிட்டிருக்கின்ற காணி, அத்தகைய சாத்தியக்கூறுக்கு தயாராகாமல் இருப்பது பொறுப்பற்ற செயல் என்றும் தெரிவித்தார். இதேவேளை அமெரிக்காவை சார்ந்திருப்பதை குறைக்கும் வகையில் ஸ்டாலிங் உட்பட்ட செய்மதி தொடர்பு சேவைகளுக்கான மாற்று வழிகளையும் F-35 போர் விமானங்களுக்கு மாற்றான கொள்வனவு வாய்ப்புகளையும் கனடா பரிசீலித்து வருவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணை உறுப்பினராக மாறுவதற்கு பெரும்பாலான கனேடியர்கள் ஆதரவளிப்பதாக புதிய கருத்து கணிப்பொன்று தெரிவித்துள்ளது. லெஜர் நிறுவனம் செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நடத்திய கருத்து கணிப்பில் பங்கேற்றவர்களில் 70% இந்த யோசனைக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். கனடா ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நெருக்கமான உறவை ஏற்படுத்துவதற்கு பிரதமர் மாக்கானி ஆதரவு தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பான மேலதிக பேச்சுவார்த்தைகள் அடுத்த மாதம் மொன்ட்ரியலில் நடைபெறவுள்ள நிலையில் கனடா ஐரோப்பிய ஒன்றிய உச்சிமாநாட்டில் இடம்பெறும் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து எதிர்பார்ப்பு நிலவுகின்றது. அசம்பிளி ஆஃப் ஃபர்ஸ்ட் நேஷன் அமைப்பின் பிராந்திய தலைவர்கள், மாகாண முதல்வர்கள் மற்றும் பிரதமர் மாகாணி ஆகியோர் அக்டோபர் 26ஆம் தேதி ஒட்டவாவில் சந்திக்கவிருக்கின்றனர். பல தசாப்தங்களுக்கு பின்னர் கனடாவின் பழங்குடியின தலைவர்களும் மாகாண முதல்வர்களும் பிரதமரும் ஒரே மேசையில் சந்திக்கும் முதலாவது கூட்டமாக இது அமைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் மாதம் மயாமியில் நடைபெறவுள்ள G20 உச்சிமாநாட்டில் பங்கேற்க ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு அமெரிக்கா அழைப்பு விடுத்திருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தையொட்டி நியூயார்க்கில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ இதனை தெரிவித்திருக்கின்றார். ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷேகே லேவ்ரோவுடன் இடம்பெற்ற சந்திப்பை தொடர்ந்து இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டுக்கு பின்னர் புட்டின் நேரடியாக G20 உச்சிமாநாட்டில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இடுகாடாக மாற்ற பாகிஸ்தான் முயற்சி செய்வதாக காஷ்மீர் சமூக செயற்பாட்டாளர் தஸ்லீமா அக்தர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். ஜெனீவாவில் நடைபெற்ற 63ஆவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அடிப்படை உரிமைகளுக்காக அமைதியான முறையில் போராடும் பொதுமக்கள் மீது பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்துவதாக குற்றம் சாட்டினார். மேலும் காஷ்மீருக்குள் பயங்கரவாதத்தை ஊக்குவித்து அந்த பிராந்தியத்தை இடுகாடாக மாற்ற பாகிஸ்தான் முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஆசிய விளையாட்டு பாரம்பரிய போட்டியான வூஷுவில் இந்திய வீராங்கனை ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்கின்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பெண்களுக்கான 60 கிலோ சாண்டா பிரிவு இறுதிப் போட்டியில் சீன வீராங்கனையிடம் தோல்வியடைந்த அவர் 2வது இடத்தை பிடித்திருக்கின்றார். இதன் மூலம் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தொடர்ச்சியாக 3வது முறையாக பதக்கம் வென்ற சாதனையை ரோஷிபினா தேவி பெற்றிருக்கின்றார்.
6: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
4: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது 14 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 13 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 7 பாகையிலும், நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 20 பாகை செல்சியஸிலும், நாளைய மறுதினம் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 22 பாகையிலும், வரும் ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 23 பாகையிலும், வரும் திங்கட்கிழமை 20 பாகையிலும் காணப்படுகின்றது. இந்த வாரம் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
6: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்களையும் நீங்கள் 10:30க்குள் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4462 2. உங்களுக்கு தரப்படும் 5 திரைப்படங்கள், முதலாவது வருஷம் எல்லாம் வசந்தம், இரண்டாவது அரண்மனை கிளி, மூன்றாவது வருஷம் 16, நான்காவது 7வது மனிதன். இந்த திரைப்படம் 1982 வந்த திரைப்படம். 7வது மனிதன் மற்றும் 5வது ஜென்டில்மேன். இந்த 5 திரைப்படங்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். மீண்டும் ஒருமுறை இந்த 5 திரைப்படங்களையும் சொல்கின்றேன். முதலாவது வருஷம் எல்லாம் வசந்தம், இரண்டாவது அரண்மனை கிளி, மூன்றாவது வருஷம் 16, நான்காவது 7வது மனிதன் மற்றும் 5வது ஜென்டில்மேன். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4462 2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம். ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் செல்வகுமார் அவர்கள் விரும்பி கேட்ட 12B திரைப்படத்திலிருந்து மகாலட்சுமி மற்றும் குமாரின் குரல்.

0: நிச்சயமா தமிழேஷ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் ஐந்து திரைப்படங்கள். முதலாவது வருஷம் எல்லாம் வசந்தம், இரண்டாவது அரண்மனை கிளி, மூன்றாவது வருஷம் பதினாறு, நான்காவது ஏழாவது மனிதன் மற்றும் ஐந்தாவது ஜென்டில்மேன். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664462222. அழைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் தாஜி,
0: வணக்கம். சொல்லுங்கள்.
1: எனக்கு முதலாவது வருஷம் எல்லாம் வசந்தம்.
0: வருஷம் எல்லாம் வசந்தம்.
1: அடுத்தது இரண்டாவது வருஷம் பதினாறு. ஜென்டில்மேன் பாட்டு எனக்கு வேண்டாம்.
0: வருஷம் பதினாறு, ஒன்று மூன்று. நல்லது. நன்றி
1: நன்றி நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், அழைக்கின்றேன்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
2: ஜென்டில்மேன்.
0: ஜென்டில்மேன்.
2: ஆமாம். மற்றது வருஷம் எல்லாம் வசந்தம்.
0: வசந்தம். ஐந்து மூன்று.
2: ஐந்து மூன்று.
0: நல்லது. நன்றி
2: நன்றி நன்றி. வணக்கம்.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம், நான் பிரசோதமா கேட்கிறேன். ஒன்றும் மூன்றும்.
0: ஒன்றும் மூன்றும். நல்லது. நன்றி
3: நன்றி நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் ராஜி.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
4: எனக்கு ஒன்றும் இரண்டாவது அரண்மனை கிளி.
0: ஆமா,
4: போடுங்க. அரண்மனை கிளி.
0: ஒன்றும் இரண்டு. நல்லது. நன்றி
4: நன்றி நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள்.
5: என்ன இன்னைக்கு
0: விசேஷம் இருக்கா? நான் சொல்லவில்லை.
5: பாட்டு வந்து மூன்றும் மூன்றும் செண்டும்.
0: மூன்றும் இரண்டு. நல்லது. நன்றி
5: நன்றி
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் தாஜி, தாரணி கதைக்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க தாரணி?
6: நான் நல்ல சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி.
6: எனக்கு வந்து வருஷம் எல்லாம் வசந்தமும் வருஷம் பதினாறு.
0: வருஷம் பதினாறு. ஒன்றும் மூன்று.
6: ஒன்று மூணு.
0: நல்லது நன்றி. நாங்க தொடர்ந்து சொல்லுங்க.
4: அழைப்பில்
0: இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம் ராஜி.
0: வணக்கம், சொல்லுங்க. முதலாவது வருஷம் எல்லாம் வசந்தம், இரண்டாவது அரண்மனை கிளி, மூன்றாவது வருஷம் பதினாறு, நான்காவது ஏழாவது மனிதன் மற்றும் ஐந்தாவது ஜென்டில்மேன். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664462222. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம் பாஜி, எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
8: சுகமா இருக்கு. நான் பவன் கேக்குறேன்.
0: ஆமா, எப்படி இருக்குது வென்குவர் காலநிலை?
8: வென்குவர் கொஞ்சம் கிளவுடியா இருக்கு. மழை மழை இன்னைக்கு.
0: மழை மழை நல்லது தானே?
8: மழை தான் இன்னைக்கு. ஓல்ட் டே மழை. எனக்கு வந்து மூன்றும் ஒன்றும்.
0: மூன்றும் ஒன்றும். நல்லது. நாங்க தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
8: நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: வணக்கம், நான் மதி கதைக்கிறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
9: நானும் நலமா
0: இருக்கேன். சமையல் எல்லாம் தொடங்கிட்டீங்களா?
9: முடிச்சிட்டேன்.
0: முடிச்சிட்டீங்களா? அப்ப நாங்க போய்க்கிட்ட வந்து சாப்பிடலாம். அப்படியா?
9: வெளியில கொஞ்சம் அலுவல் இருக்குது. வெளியா முடிச்சாச்சு.
0: நல்லது. சொல்லுங்க, இன்னைக்கு என்ன தெரிவு?
9: எனக்கு வருஷம் பதினாறும் ஜென்டில்மேன்.
0: வருஷம் பதினாறு மற்றும் ஜென்டில்மேன். மூன்றும் ஐந்து.
9: ஓகே, மூன்றும் ஐந்து.
0: நல்லது. நன்றி
9: நன்றி.
0: தொடர்ந்து சந்திப்போம். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
10: வணக்கம், நான் கழிவுபடம் கேட்கிறேன்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
10: ஐந்து மூன்று.
0: ஐந்து மற்றும் மூன்று. நல்லது. நன்றி.
10: பாய்ப்புக்கு நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
11: வணக்கம்,
0: சொல்லுங்க.
11: வணக்கம். ஐந்து மூன்று ஜென்டில்மேனும்
7: வருஷம் 16 மதனைக்கு இன்னைக்கு 65 வயது ரிட்டையர் பண்றாரு, அதுதான் ஹாப்பியா இருக்கிறாரு.
0: பாட்டி வைக்க வேணும், எல்லாரையும் கூப்பிட வேணும் நினைத்திருக்கலாம்.
7: இல்ல வயது போனா ஹாப்பி தான், இடம் தருகையா இருக்கிற விட வயது போனா ஹாப்பியா இருக்கும்.
0: நல்லது, நன்றி, சந்திப்பா,
7: வணக்கம்,
0: நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். முதலாவது வருஷம் எல்லாம் வசந்தம், இரண்டாவது அரண்மனை கிளி, மூன்றாவது வருஷம் 16, நான்காவது ஏழாவது மனிதன், மற்றும் ஐந்தாவது ஜென்டில்மேன். அழைக்கலாம், அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-464-2222. அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் நேயர் ரமேஷ் அவர்கள் விரும்பி கேட்ட மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும் ஜானகியின் குரலில்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 திரைப்படங்கள். முதலாவது வருஷம் எல்லாம் வசந்தம், இரண்டாவது அரண்மனை கிளி, மூன்றாவது வருஷம் 16, நான்காவது 7வது மனிதன் மற்றும் 5வது ஜென்டில்மேன். இந்த 5 திரைப்படங்களை நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். இன்னும் சில நிமிடங்களே இருக்கின்றது. அழைக்கலாம் அழைக்கவனை தொலைபேசி 4664442222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் சிவலிங்கம் ஐயா விரும்பி கேட்ட படையப்பா திரைப்படத்திலிருந்து ஸ்ரீராமின் குரலில்.

ಧಿಂತ ದಿಂತ ದಿಂತ ದಿಂತ ದಿಂತ ದಿಂತ.

0: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்பரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
1: Everything okay? No problem, Dijinam.
2: Bar kalamu closing da, tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kundurukkundirkala. Ungal mortgage kudai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155, 416-268-0155.
4: நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான வருஷம் 16 திரைப்படத்தில் இருந்து எஸ்பிபியின் குரலில்
5: தருகிடதும் தருகிடதி தருகிட தருகிட.

0: அரசு அங்கீகாரத்தோடு அடக்க சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ். HD தமிழ். HD
4: சிஎம்ஆரின் பத்துக்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் 2வது இடத்தை பிடித்த திரைப்படமான வருஷம் 16 திரைப்படத்திலிருந்து KG ஜேசுதாஸின் குரலில்

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் 2வது இடத்தை பிடித்த திரைப்படமான வருஷம் 16 திரைப்படத்திலிருந்து கே ஜி ஜெயசுதாசின் குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 10:52.

உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், you are in good hands with ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

சீமாட்டமலை ஸ்டீன் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான வருஷம் 16 திரைப்படத்திலிருந்து சுசீலாவின் குரலில்

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
1: CMRின் மணத்தியால செய்திகள்.
2: மணத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
4: சவுதி அரேபியாவில் மரண தண்டனையை எதிர்கொண்டுள்ள 26 வயதான சிவராசா அனோஜனுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொடுத்து அவரை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவுடன் அவசர சந்திப்புன்றை நடத்துமாறு இலங்கை தமிழரசுக் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பில் செப்டம்பர் 22 தேதியிடப்பட்ட கடிதம் ஒன்றை ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள தமிழரசுக் கட்சி அனோஜனின் விடுதலைக்காக இலங்கைக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து ராஜதந்திர வழிகளையும் அவசரமாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியிருக்கின்றது. மேலும் சவுதி அரேபியாவுக்கு அனுப்பப்படவுள்ள இலங்கை பிரதிநிதிகள் குழுவில் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கே கோடீஸ்வரனை கட்சியின் பிரதிநிதியாக நியமித்துள்ளதாகவும் தமிழரசுக் கட்சி தெரிவித்துள்ளது. சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு தேவையான மருத்துவ சான்றிதழ்களை வழங்கும் நடைமுறையை இலகுபடுத்தும் வகையில் புதிய டிஜிட்டல் முறைமை இன்று முதல் அறிமுகப்படுத்தப்படுகின்றது. புதிய முறைமையின் கீழ் சாரதி அனுமதி பத்திரத்திற்கான மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்வதற்கு விண்ணப்பதாரர்கள் எந்தவொரு தொலைபேசி வலையமைப்பின் ஊடாகவும் நேர ஒதுக்கீட்டை பெற்றுக் கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நேர ஒதுக்கீட்டு சேவை முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுவதாகவும் திகதி மற்றும் நேரத்தை ஒதுக்குவதற்காக விண்ணப்பதாரர்கள் எந்தவித மேலதிக கட்டணத்தையும் செலுத்த வேண்டியது இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சாரதி அனுமதி பத்திர விண்ணப்பதாரிகள் மருத்துவ சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளும் நடைமுறை மேலும் இலகுபடுத்தப்படுவதோடு மருத்துவ பரிசோதனைக்கான நேர ஒதுக்கீட்டையும் விரைவாக பெற்றுக் கொள்ள முடியும் என்று தேசிய போக்குவரத்து மருத்துவ நிர்வாக தலைவர் கிளிஃபோர்ட் பெரேரா தெரிவித்திருக்கின்றார். டிஜிட்டல் வருமான வரி பத்திர சேவைகள் இணையதளத்தில் மேற்கொள்ளப்படவிருக்கின்ற முக்கியமான கட்டமைப்பு மேம்பாடு காரணமாக செப்டம்பர் 25 தேதி முதல் 28 தேதி வரையிலான 4 நாட்களுக்கு இடைநிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் டிஜிட்டல் வருமான வரி பத்திர சேவைகள் முறைமையின் ஒட்டுமொத்த செயற்பாடு ஸ்திரத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மையை அதிகரிக்கும் நோக்கிலேயே இந்த மேம்பாட்டுப் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. மத்திய, உவா, தென், சப்ரகமுவ, வடமேல், வடக்கு மற்றும் கிழக்கு உட்பட்ட 8 மாகாண சபைகளின் முதன்மை செயலாளர்களின் உத்தியோகபூர்வ உடன்பாடு மற்றும் அனுமதியோடு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது. இந்நிலையில் மேல்மாகாணம் தவிர்ந்த ஏனைய அனைத்து மாகாணங்களிலும் டிஜிட்டல் வருமான வரி பத்திர சேவைகள் 4 நாட்களுக்கு தற்காலிகமாக இடைநிறுத்தப்படும். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா அமைச்சரவை அந்தஸ்தை பயன்படுத்தி சொத்தை அடாத்தாக ஆட்சி புரிந்திருப்பதாக யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்ற இடைக்கால கட்டளையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் ஸ்டான்லி வீதியில் தமக்கு சொந்தமாக உள்ள சொத்தை டக்ளஸ் தேவானந்தா 30 வருடங்களுக்கு மேலாக சட்டவிரோதமாக பயன்படுத்தி வருவதாக இருவர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றனர். குறித்த சொத்தை மீள ஒப்படைக்குமாறு பல சந்தர்ப்பங்களில் கோரிக்கை விடுத்ததாகவும் 2015 ஆண்டு மீள ஒப்படைப்பதாக டக்ளஸ் தேவானந்தா எழுத்து மூலம் உறுதியளித்த போதிலும் இதுவரை அதை ஒப்படைக்கவில்லை என்றும் வழக்காளிகள் குறிப்பிட்டிருந்தனர். வழக்காளிகள் கூறியதற்கு அமைய குறித்த இடத்தில் மாற்றங்களை செய்வதற்கும் சொத்தை உரிமை மாற்றம் செய்வதற்கும் வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் தடை விதித்து இடைக்கால கட்டளையை நீதிமன்றம் தற்பொழுது வழங்கியுள்ளது. இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையகம் தடை செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனை விதிமீறல்கள் தொடர்பாக அமேசான் உட்பட 5 இணையதள வர்த்தக நிறுவனங்கள் மீது சட்ட நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளது. தடை செய்யப்பட்ட விஷத்தன்மை கொண்ட உணவுப் பொருட்களை விற்பனை செய்தல் மற்றும் விதிமீறலில் ஈடுபட்டதால் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக அது தெரிவித்துள்ளது. கடந்த சில மாதங்களாக உணவுப் பொருட்களின் விற்பனை செய்யும் இணையதள வர்த்தக நிறுவனங்கள் சட்டவிதிகளுக்கு உட்பட்டு செயற்படுகின்றதா என்பதை உறுதி செய்ய அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நடவடிக்கைகள் குறித்து சமூக வலைதளத்தில் நுகர்வோருக்கு அது தெரிவித்து வருகின்றது. சில தினங்களுக்கு முன்னர் உணவு பாதுகாப்பு ஒழுங்குமுறை ஆணையகம் நெஸ்லே இந்தியா லிமிடெட் நிறுவனத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருந்தது. தற்பொழுது இணையதள வர்த்தக நிறுவனங்களுக்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மதுராந்தகம் தாராபுரம் தொகுதி இடைத்தேர்தலுக்கு தடை கோரிய மனுவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் ராஜினாமா செய்யும் சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க மறுப்பு தெரிவித்துள்ளது. தேர்தல் முடிவுகள் வெளியான குறுகிய காலத்தில் மக்கள் தீர்ப்பை புறக்கணித்து அரசியல் காரணங்களுக்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்து இடைத்தேர்தலில் போட்டியிடுவதாக சென்னை சைதாப்பேட்டையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தாா். இந்த மனுவில் வேட்பு மனு தாக்கல் செய்யும் பொழுது தேர்தல் செலவை ஏற்கும் வகையில் பணத்தை வைப்பு செய்ய விதிமுறை வகுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையாளருக்கு உத்தரவிட வேண்டும். இந்த வழக்கு முடியும் வரை மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த தடை விதிக்க வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி குழு அடங்கிய அமர்வில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதற்கு தீர்ப்பு வழங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மதுராந்தகம் தாராபுரம் தொகுதி இடைத்தேர்தல்களுக்கு தடை கூறிய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. அத்துடன் ராஜினாமா செய்யும் சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்தனர். இந்த விடயத்திற்கு சட்டசபை வாயிலாக மட்டுமே சட்டம் இயற்றப்பட முடியும் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். கனடா மீது அமெரிக்கா தலைமையிலான ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சாத்தியம் குறித்து ஆய்வு செய்ததாக பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். நியூயார்க் டைம்ஸ் நாளிதழுக்கு வழங்கிய பேட்டியில் இது தீவிரமான பின்விளைவு ஏற்படுத்தக்கூடிய அபாயம் என குறிப்பிட்டிருக்கின்ற காணி அத்தகைய சாத்தியக்கூறுக்கு தயாராகாமல் இருப்பது பொறுப்பற்ற செயல் என்றும் தெரிவித்தார். இதேவேளை அமெரிக்காவை சார்ந்திருப்பதை குறைக்கும் வகையில் ஸ்டாலிங் உட்பட்ட செய்மதி தொடர்பு சேவைகளுக்கான மாற்று வழிகளையும் F-35 போர் விமானங்களுக்கு மாற்றான கொள்வனவு வாய்ப்புகளையும் கனடா பரிசீலித்து வருவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணை உறுப்பினராக மாறுவதற்கு பெரும்பாலான கனேடியர்கள் ஆதரவளிப்பதாக புதிய கருத்து கணிப்பொன்று தெரிவித்துள்ளது. லெஜர் நிறுவனம் செப்டம்பர் 19 முதல் 21 வரை நடத்திய கருத்து கணிப்பில் பங்கேற்றவர்களில் 70% இந்த யோசனைக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். கனடா ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நெருக்கமான உறவை ஏற்படுத்துவதற்கு பிரதமர் மாக்கானி ஆதரவு தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பான மேலதிக பேச்சுவார்த்தைகள் அடுத்த மாதம் மொன்ட்ரியலில் நடைபெறவுள்ள நிலையில் கனடா ஐரோப்பிய ஒன்றிய உச்சி மாநாட்டில் இடம்பெறும் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து எதிர்பார்ப்பு நிலவுகின்றது. அசம்பிளி ஆஃப் ஃபர்ஸ்ட் நேஷன் அமைப்பின் பிராந்திய தலைவர்கள், மாகாண முதல்வர்கள் மற்றும் பிரதமர் மாக்கானி ஆகியோர் அக்டோபர் 26 ஒட்டோவாவில் சந்திக்கவிருக்கின்றனர். பல தசாப்தங்களுக்கு பின்னர் கனடாவின் பழங்குடியின தலைவர்களும் மாகாண முதல்வர்களும் பிரதமரும் ஒரே மேசையில் சந்திக்கும் முதலாவது கூட்டமாக இது அமைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் மாதம் மயாமியில் நடைபெறவுள்ள G20 உச்சிமாநாட்டில் பங்கேற்க ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு அமெரிக்கா அழைப்பு விடுத்திருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தையொட்டி நியூயார்க்கில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ இதனை தெரிவித்திருக்கின்றார். ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷேகே லேவ்ரோவுடன் இடம்பெற்ற சந்திப்பை தொடர்ந்து இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019 பின்னர் புட்டின் நேரடியாக G20 உச்சிமாநாட்டில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இடுகாடாக மாற்ற பாகிஸ்தான் முயற்சி செய்வதாக காஷ்மீர் சமூக செயற்பாட்டாளர் தஸ்லீமா அக்தர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். ஜெனீவாவில் நடைபெற்ற 63rd ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அடிப்படை உரிமைகளுக்காக அமைதியான முறையில் போராடும் பொதுமக்கள் மீது பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்துவதாக குற்றம் சாட்டினார். மேலும் காஷ்மீருக்குள் பயங்கரவாதத்தை ஊக்குவித்து அந்த பிராந்தியத்தை இடுகாடாக மாற்ற பாகிஸ்தான் முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஆசிய விளையாட்டு பாரம்பரிய போட்டியான வூஷுவில் இந்திய வீராங்கனை ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்கின்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பெண்களுக்கான 60 கிலோ சாண்டா பிரிவு இறுதிப் போட்டியில் சீன வீராங்கனையிடம் தோல்வியடைந்த அவர் 2nd இடத்தை பிடித்திருக்கின்றார். இதன் மூலம் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தொடர்ச்சியாக 3rd முறையாக பதக்கம் வென்ற சாதனையை ரோஷிபினா தேவி பெற்றிருக்கின்றார்.
0: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
1: மனத்தியால செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 16 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 15 °C காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 7 °C, நாளைய அதிகூடிய வெப்பநிலையாக 20 °C, நாளைய மறுதினம் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 22 °C, வரும் ஞாயிற்றுக்கிழமை 22 °C, வரும் திங்கட்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 20 °C காணப்படுகின்றது. நாளை மறுதினம் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா. நேரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பதக்க பத்த நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான வருஷம் எல்லாம் வசந்தம் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணனின் குரலே. வலைக்கும் இந்த நேரம் 11:15.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 6-4-7-6-2-4-4-1-6-5.
1: நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று 1வது இடத்தை பிடித்த திரைப்படமான வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்திலிருந்து சுஜாதாவின் குரலில்

0: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 647-522-1775.
1: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ
2: 416-746-2742.
3: சிஎம்ஆர் தமிழ் எஸ்சியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படம் வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்திலிருந்து திப்புவின் குரலில்.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com. உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: தமிழ்ச்சியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான வருஷம் எல்லாம் வசந்தம் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதாவின் குரலில் ஒழிக்கும் இந்த நேரம் 11:32.

0: 416-990-2462.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான வருஷம் எல்லாம் வசந்தம் திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணராஜ் மற்றும் சித்ராவின் குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 11:38.

சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள்

குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்கார்ப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111 6473278111. சஹாஜா.

சிஎம்ஆர் தமிழ் ஏஸ்டியின் தொடர்ந்து நீங்கள் ஒரு மணி வரை உறவுகள் கூடியிருந்தால் எப்படியான ஒரு மகிழ்ச்சியை உண்டு பண்ணும். அதே உறவுகள் வந்து கூடியிருக்கும் பொழுது என்ன விதமான பிரச்சனைகளை உருவாக்குவார்கள். அதே போல் இப்பொழுது இக்காலகட்டத்தில் இருக்கிற உறவு முறைகளுக்கும் உங்களுடைய பெற்றோரனுடைய அல்லது உங்களுடைய இப்போ தாத்தா பாட்டியினுடைய காலத்திலாவது அந்த உறவு முறைகளுக்குள் இருக்கும் இப்பொழுதையே அது மாறி இருக்கிறதுன்னு நீங்கள் நினைக்கிறீர்களா? அந்த காலகட்டத்துக்கும் இப்பொழுதைய காலகட்டத்துக்குமான உறவு முறைகளில் ஏதாவது மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீர்களா? அப்படி நீங்கள் மாற்றம் இருக்குன்னு நினைத்தீர்கள் என்றால் அது எந்த விதமான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கிறது? இதை பற்றி நாங்கள் எல்லாம் பாருங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 6422 2 அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் தவம் அவர்கள் விரும்பி கேட்ட டிஎம்எஸ் மற்றும் சுசீலாவின் குரலில்

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 67. வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்றால் உறவுகள். இந்த உறவுகள் வந்து கூடி இருக்கும் பொழுது எங்கெல்லாம் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் எந்தெந்த நேரங்களில் அவர்கள் கூடியிருப்பார்கள், அந்த கூடியிருக்கும் பொழுது ஏற்படுகிற மகிழ்ச்சியான தருணங்கள் என்னவாக இருக்கும், எப்படியான ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை அவர்கள் ஏற்படுத்துவார்கள். அதே போல் உறவுகள் கூடியிருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை தாங்களே எப்படி அதை சமாளித்து அதை வெற்றி கொள்கிறார்கள், அதே மாதிரி இப்பொழுதைய காலகட்டத்திற்கும் முந்தைய காலகட்டத்திற்கும் இருந்த உறவு முறைகளில் வந்து எவ்வளவு மாறுபாடு இருக்கிறது, அப்படி நீங்கள் மாறுபாடு இருக்கிற நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அது எந்த விதமான ஒரு மாறுபாட்டை உங்களுக்கு உண்டு பண்ணியிருக்கிறது, அதனை எப்படியெல்லாம் நாங்கள் தீர்த்து கொள்ளலாம் பாருங்கள். இதை பற்றி நாங்கள் அலசுவோம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4664 6642 2 2 அழைப்பில் இருக்கும் நேயர்களை நாங்கள் சந்திக்கலாம். அழைப்பில் இருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
2: வணக்கம் இல்ல நான் இது வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: சொல்லுங்க.
2: இல்ல இல்ல எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, நான் வெளியில் போறேன். என்ன பார்த்தோம்ல, ஒத்துமை வந்து இலங்கையில கூட இங்கே விட சகோதரங்களுக்குள்ளயோ சொந்தக்காரர்களுக்குள்ளயோ எந்த எல்லா நன்மத்தீமைக்கும் எல்லாரும் நிப்பினம் கொள்ளுவினம். ஓ, அது என்னவா இருந்தாலும் சனி ஞாயிறுவோ என்ன வந்தது அந்த பிரச்சனையே இல்ல. என்ன வீட்டுல என்ன நல்ல விசேஷம் நடந்தாலோ சிலவள அந்த கூடாத நடந்தாலுமே எல்லாரும் நிற்பினம் ஒட்டுமா கூட, ஆனா எல்லாரும் தங்களால இயன்ற உதவியை செய்வினம். சமையல் சாப்பாடுகள் தொடக்கம் எல்லாமே பெண்கள் ஆண்களும் அங்கேயே அந்த வீட்டிலேயே இருந்து எல்லாம் செய்வார்கள். இங்க வந்து எங்களுக்கு அந்த வேலையால சந்தர்ப்பம் கிடைக்கிறதில்ல. எதை பார்த்தாலும் சனி ஞாயிறுடன் இங்க எதுவும் நடக்கணும். அதே நேரம் சனி ஞாயிறுலயும் வீடு செய்யற ஆட்கள் இருக்குது, அதையும் லீவ் எடுத்துதான் போகணும் சொல்லணும்.
1: இதற்கு ஒரு வேலை ஒரு காரணமாக சாட்டுகிறார்களா?
2: அதை சாட்டு சொல்ல முடியாது, வேலை கட்டாயம் வேலை நெசசரி. அதை சாட்ட முடியாது, வேலையை சாட்டுறது சொல்றதா சரியான தப்பு.
1: வேலையை சாட்ட முடியாது, ஆமாம். ஆனால் இப்ப வேலையே ஒரு நாள், இப்ப ஒரு உறவுகளுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு தான் வரும், அதை முன்கூட்டியே சொல்லி விடுவார்கள். அதற்கேற்ற மாதிரி நீங்கள் லீவு போட்டு வரலாம் தானே?
2: சில இடத்துல குழந்தைகளை கூட்டிக் கொண்டு போகலாமே இருக்குது, சில குழந்தைகள் குழப்பதி செய்யும், சில குழந்தைகள் எதிர்த்து துன்பமா இருக்கலாமே. சம்டைம்ஸ் அங்கே கூட்டிக் கொண்டு போனா அந்த குழந்தைகளை பற்றி மேட்டவைக்கு சொல்லிக் கொண்டு இருப்பேன். சில வேலை இதை பற்றி முந்தி காய்ச்சலிக்கணும் மாக்கள். அப்ப அதை நான் வந்து மனஸ்தாபமா இருக்கும், இதால சில இடங்களுக்கு போகாமலே ஒதுங்கி இருக்கணும். இங்க எனக்கு தெரிஞ்சாக்களுமே இருக்கணும், என்ன மற்றவர்களே வந்தா அது வருத்தும்பும் அதை ஒண்ணு நாங்க ஒண்ணு செய்யலாது, அது அந்த வண்டியை தீர்த்து அதை நாங்கள் அங்கீகரித்து போகணும்.
1: கண்டிப்பா
2: அந்த குழந்தைகளை அரவணைத்திட்டு அதுக்காக விளத்தி அப்படி எல்லாம் அதை பற்றி கதைக்கிறது எல்லாம் சரியான இக்னோரன்ஸ். அது இனியா அது வரவேற்கவே முடியாது ஒன்று, அதை முதல் இருந்து ஒண்ணு பெட்டது. என்ன பார்த்தாலும் இங்க எல்லாத்துலயும் சந்தர்ப்பத்திலையும் கண்டா பொருத்தமல்ல, பர்த்டேகளோ கல்யாண வீடுகள்லயோ எல்லாரும் மொத்தமாக இருக்கணும், சகோதரங்களோ எல்லாருமே நல்லா ஹாப்பியா இருக்கணும். குறிப்பா பர்த்டேல தான் எல்லாரும் சும்மா முஸ்வாதியா இருந்துட்டு அந்த பழைய கதைகள் கதை கேட்க ஊர்ல எல்லாரும் குளப்படி செய்து அதுகள் படிச்ச அந்த கதைகள் கதை கேட்க நல்ல ஜாலியா இருக்கும். ஓ, ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாருமே கதை கேட்கல நல்ல சந்தோஷமா இருக்கும். அந்த பழைய ஞாபகம் மீட்டு வரைக்குள்ள ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இருக்கும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: ஓ, அது நல்லா.
1: அது உறவுகள் மற்றும் நண்பர்கள் கூடும் பொழுது நிறைய அந்த பழைய உணர்வுகளை கொண்டு வருகிற மாதிரி இருக்கும். அந்த அப்படி கதைக்கும் பொழுதே அந்த ஒரு அந்த அந்த பழைய ஒரு காலகட்டத்துக்கு போன மாதிரி ஒரு உணர்வை கொண்டு வருவாங்க. அப்படியா?
2: இளம திருமண மாதிரி இருக்கும். அப்படியா ஞாபகம் வரும், அந்த பழைய ஞாபகங்கள் பள்ளிக்கூட பகுதிகள் அது இலங்கைக்குள்ள கதைக்குள்ள ஜாலியா இருக்கும். ஆனா அது அது முஸ்பாட்டியா இருக்கும். கல்யாண வீடுகள்லயும் ஜாலியா இருக்கணும் கொள்ளுவினம், அது ஓகே. மற்றது பொறாமப்படுறது இங்க என்ன படுறது சரியான குறைவு. ஓ, சகோதரர் அது சொந்தக்காரருக்கா? அதுதான் சொந்தக்காரருக்குள்ள பொறாமப்படுறது சரியான குறைவு. என்னடா பரவாயில்ல தேவையில்லை அவர் ஏற்ற வசதி தேவையில்லை பிள்ளைகளுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. எல்லாரும் படிச்சு எல்லாரும் நல்லா தான் இருக்கணும் இங்க. ஆனபடியா பொறாமப்படுறதுக்கு இல்லை,
1: பொறாமைப்படுவதில்லை. இப்ப வந்து உறவுகள் கூடியிருக்கும் பொழுது இந்த விதமான பிரச்சனைகள் உருவாகுது.
2: அது ஒவ்வொரு பொறுத்தது எப்படி அதை டேக்கல் பண்ணின ஹேண்டில் பண்ணின்றதை பொறுத்த இருக்கே தவிர இங்க பிரச்சனை இல்லை. ஒருத்தர் படித்தாலும் அவர் நல்லா இருப்பார், நல்ல வசதியாகவும் இருப்பார். என்ன அவர் கட்டாயம் இப்படி இருக்கத்தான் வேணும். அவர்கிட்ட நிலைமைக்கு படிப்புக்கு அந்த அந்தஸ்து அங்க தூக்கி வைக்கணும். அது அந்த அந்தஸ்துக்காக அவர் வாழ்ந்தே தீர வேணும். அதுக்காக நாங்கள் போட்டி போறப்பட்டு கடன் பட்டு அவர் நல்லா இருக்கிற கடன் பட்டு எல்லாம் நாங்கள் தெரிஞ்சு கடைசியா மண்டியை முட்டிக்கணும் நிக்கிறதா அது மோட்டு வேலையே உண்டு. அந்தஸ்துக்கு தக்கதான் நாங்கள் வாழ்ந்து கட்டாயம் தீரணும். இல்லாவிட்டா எப்பயும் மதிக்க மாதிரிடும். சொசைட்டிக்காக நாங்கள் வாழ்ந்துதான் தீரணும். அதுக்காக கடன் பண்ணணும் இல்லையா? அதுக்காக ஒரு எந்த வழி ஒன்று கடன் பட்டு நான் அது செய்தேன்னா நான் ஒரு முட்டாள இருக்கேன். அந்தஸ்தை கட்டாயமாக இருக்கா பார்த்தோம். நெட்டது எங்களை பொறுத்த மட்டும் ஊர்ல என்றால் சலோன்ல என்ன நான் வளர்ந்த காலம் மட்டும் அங்க வந்து குளப்படிகள் பிரச்சனைகள் வர்றது அந்த பெத்த வீடுகள்ல தான் பிரச்சனை வரும். சொத்து பத்துகள் அதுகள் எல்லாம் அண்டுதான் எல்லாருமா சேர்ந்து சின்ன பாட்டியை போட்டுட்டு அண்டுதான் சண்டை பிடிப்பு. நம்ம நம்ம மருமகன் மரவியல் எல்லாம் அதுவும் கூட்டத்து இல்லை ஒண்ணும் இல்லை. இருக்கிறது ஒரு பத்து பவுன் நகை இருக்கும், அதுக்கு பத்து பேர் சண்டை பிடிப்பு தான். அப்படிப்பட்ட நிலைமையில நாங்க வளர்ந்தது பார்த்து இருக்கிறோம் கொள்றோம். அதெல்லாம் தேவையில்லாத அலுவலர்கள்
1: கண்டிப்பா
2: என்ன பொறுத்தவரை மட்டதான் அது மச்சான் மச்சாள் முறைதான் எனக்கு பிடிச்சது. அங்க மச்சான் மச்சாள் இருந்தா கடைக்க விடாயினம் கொள்ள மாட்டினம்.
1: நீங்க கடைசியில கொண்டு அந்த மச்சான் மச்சாள் உறவு முறை தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு.
2: அங்க அங்கத்தான் அது வந்து அது தேவையில்லை. மச்சான் மச்சாள் விரும்பினாங்க மாதிரி வந்தது கொள்றது அதுக்கு நாங்கள் தேவையில்லை. லவ்வுக்குள்ள பிரேக் பண்ணவோ கொள்ள பண்ண அங்க தேவையில்லை. அதை கட்டுப்பாடா வச்சிருக்கிறது இங்கே அப்படி இல்லை. இப்ப எனக்கு ரெண்டு தங்கச்சி இருக்குது, நாலு நாங்கள் படியில் இருக்கிறோம். அவைக்குள்ள இன்னமும் சகோதர மாதத்தை பழகி கொண்டு இருக்கணும் இங்க. என்ன நாங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணல. அவை விரும்பின மாதிரி பண்ண கூடியது சந்தர்ப்பம் கிடைச்சாலும் இதெல்லாம் அட நாங்கள் எங்களுடைய உண்டு. அண்ணன் மேல இருந்தமன்றா முதல்ல நாங்கள் தங்கச்சி மேல கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு தான் நாங்க மாதிரி வந்துவோம். அப்ப அவை இந்த பொம்பளை பிள்ளையில் வந்து பிறந்திருந்தால் அவை எங்கட பிள்ளையில விட மூப்பா இருக்கும். ஆனபடியே மாதிரி பண்ணி இல்லாத சகோதர மாதத்தான் பழகின. அப்ப வேறு இடத்துல நாங்கள் கல்யாணம் கட்டி கொடுக்கணும். அது ஒண்டி இருக்குது. ஆனபடியே அதுல ஒட்டிக்கலாம். ஆனாலும் வந்து இருந்து டேபிள்ல இருந்தா பக்கத்து போயிடும் தியாடிடும் கொண்டு இடம் இல்லாம இருப்பினா அது அங்க இல்லை. இந்த சுதந்திரம் அங்க இல்லை,
1: அங்க இல்லை.
2: ஓ அப்படி இல்லை. எனக்கு நினைக்கிறேன் எங்க மக்கள் மாதிரி இல்லையே நினைக்கிறேன். அம்மா அம்மா பார்த்து தனிப்பிடு. ஆனபடியே எனக்கு இல்லை, எனக்கு அவ்வளவு பழக்கம் இல்ல அதை பற்றி. அப்ப அது கட்டாயம் நாங்க இதனும் காதலுக்கு சூப்பரான இடம் எங்கட ஊரு தான் காதலிக்கிறதுக்கு.
1: நீங்க சூப்பரான இடமாக இல்லையா இங்க
2: வேற இங்கடா பாக்கலாம் போய் சொல்லி இருக்க இருக்கோம் கேட்டீங்கள தெரியாது. இங்க நான் வரைக்குள்ள இல்ல அப்படி எனக்கு சுப்ரீம் பார்க்கல் அதில் அங்கதான் வாழ்க்கை. இந்த பொறுத்தவரை காசிலோ இல்லையோ இலங்கையில தான்
1: வாழ்க்கை.
2: எப்பவும் நாங்கள் மக்களுக்கு அழகா இருக்கிறத விட மனது அழகா வச்சிடும் வாழ்க்கை ஜொல்லிக்கும்
1: ஜொல்லிக்கும். அப்ப நீங்களே இப்ப ஸ்ரீலங்கா போக போறீங்க?
2: நான் வார வருஷம் அம்பது வருஷம் தாம்பளிக்கிட்டு இலங்கையை விட்டு நான் ஒரே ஒருத்தர் தான்
1: போயிருக்கேன்.
2: இனி நான் போக இல்லாது பாப்பா.
1: நன்றி நன்றி இணைந்து சிறப்பித மிக மிக்க நன்றி.
2: வணக்கம்.
1: அழைப்பு இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: சாப்பிட்டீங்களா?
1: கூடியிருக்கும் பொழுது எப்படியான ஒரு மகிழ்வை உண்டாக்குது?
3: உறவுகள் செய்யணும் நான் இந்த வேலை செய்யறேன் நீ அதை அப்படி இந்த வேற வீடிங் என்றால் ஒரு தர அநியமிச்சு வச்சிருப்பேன்
1: என்ன,
3: நீங்கள் வந்து இதை செய்யுங்க அதை செய்யுங்க. அப்ப வேல ஒரு தரம் தங்கட இது மாதிரி செய்வினோம். இப்ப நாங்களும் போய் இந்த வேலைக்கு போய் செய்வோம். அப்பக்குள்ள ஒரு சரியான ஒரு நெருக்கங்கள் உண்டாகும். எத்தவிட இருந்தாலும் அப்படித்தான் ரப்பு இதாக இருந்தாலும் அங்க எல்லாம் பந்தல்கள் போட்டு அப்படி இப்படி வேலைகள் எல்லாம் செய்யறானே அங்க. இப்ப அதெல்லாம் உறவுகள் வந்து அதற்கான இதுகளை எல்லாம் செய்வார்கள். அங்க வந்து கொஞ்சம் க்ளோஸ் அப் கூட இந்த சில சில விஷயங்களுக்கு உறவுகளுக்குள்ள திருமணங்கள் அதுகள் எல்லாம் நடக்கும். அது உறவுகளுக்கு திருமணம் செய்யறது இப்ப எல்லாம் குறைஞ்சிட்டு அப்ப வந்து அந்த இதுகள் வந்து காதல்கள் எல்லாம் குறைவுதான். அந்த நாளையில இப்பதான் எல்லாம் லவ் பண்ணி ஒரு ஒரு இடத்துல கல்யாணங்களை கட்டி கொண்டு போறது, அதனால உறவு முறை கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு போச்சு.
1: ஏனென்றால் உண்மையில் உறவு முறைக்கு திருமணம் செய்வது கூடாதுன்னு சொல்வார்கள்.
3: ஆமா, விஞ்ஞான முறைப்படி கூடாதுன்னு. அதெல்லாம் அதால இப்ப மச்சான் மச்சாளுகளை காதலிக்கிறது எல்லாம் குறைவு இருந்ததுதான். அப்ப கேம் ஆனால் குறைவு என்ன, இங்க எல்லாம் நல்ல ஃப்ரெண்டா புலங்கு வேணும்.
1: அதனால
3: இங்க அந்த பிரச்சனை இல்ல. அங்கன்னா சொத்து பிரச்சனை காண்டியும் நாங்கள் வந்து தங்களை உலகி மறி பண்றது உங்கள்ட்ட காணிகளோட எல்லாம் இருந்தா அப்ப சொந்ததுக்குள்ள அடிக்கிறதோட அப்படியே ரொட்டேஷன் ஆயிருக்கும் தானே. அது ஒரு முக்கிய காரணம். அங்க இங்க அப்படி எந்த இல்லை, இங்க விலைக்குற தெரிஞ்சாக்கள் இருந்துட்டு ஏதாவது பேசி செய்வினோம். ஆனா குளோஸ் ரிலேட்டிவ் மச்சான் மச்சான்கள் எல்லாம் குறைஞ்சு போச்சு. இங்க இருக்க இங்க வந்து ஒரு விசேடம் என்றால் நீங்கள் ஆனா ஒரு விதிக்காம இருக்கா உறவுகளுக்குள்ள நீங்கள் அவைகளை கேட்டு ஒழுங்கா நீங்கள் செய்து கொண்டிருப்பீங்கள. ஒரு கஷ்டப்படுறாரு என்று சொல்லி இங்க இருந்து காசுகளை அனுப்பி கொண்டிருப்பீங்க. அப்ப அவைகள் அதை பெரிய யோசிக்காம செலவழிச்சு கொண்டிருப்பினும். அப்ப கூட நீங்கள் குறைவர்கள் அவைகள் எனக்கு கூட காசு வேணும் தொகையா கேப்பினும். நாங்கள் ஏதாவது பிசினஸ் செய்ய போறோம் அதன்றோம் வேண்டாம். அப்ப நீங்கள் அதை ஹெல்ப் பண்ண இல்லையண்டா அதோட அந்த உறவு முறை முறைஞ்சிருந்தது.
1: அது அங்கு மட்டுமில்ல எல்லா இடமும் இருக்கிறது, இங்கும் இருக்கிறது அங்கும் இருக்கிறது.
3: ஆமா, இங்க இங்க இருந்து நாங்க இதன்ற அங்க இருக்கிறதுக்குள்ள கேட்க மாட்டோம். அங்க கிட்டத்தட்ட எல்லாரும் தெரியாதோ ஈக்குவலா இருக்கும். வந்தாலும் போறவங்கையும் போறது வாரதுக்கு கேப்பினம் தான் இல்லையாண்டா இல்ல. நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போகணும்டா அப்பளை கொடுக்க இல்லையாண்டா, அதுவும் ஒரு பிரச்சனை. அப்ப உறவுகள் கொஞ்சம் முறிஞ்சு போறது அந்த இது. மற்ற இங்க வந்து ஒரு இதாண்டால் எல்லாம் ஓடறாங்க. அங்க அங்க இப்ப ஓடர் வந்துட்டு இப்ப அங்கேயும் இங்க வந்து வீடிங்க எல்லாம் ஓடர் பண்ணி போட்டு நிப்பினாங்க. கோவிலுக்கு தான் நாங்கள் வர்றது. வீட்டுகள்ல அங்கன்னா ஒரு சந்தோஷமா இருக்கும். கல்யாணம் விடண்டா பலகாரங்கள் சொல்றது. கல்யாணம் விடண்டா ஒரு மூன்று நாளைக்கு பெரிய கொண்டாட்டமா இருக்கும்
1: என்ன. ஆமாம், அது அந்த உறவுகள் எல்லாரும் வந்திருந்து கூடி கரைச்சு அந்த பலகாரங்கள் எல்லாம் செய்யும் பொழுது அவ்வளவு ஒரு மகிழ்வை கொடுக்கும்.
3: மகிழ்வு நிச்சயம். அதான் திருமணம் ஆகியிருக்கும். கொட்டில்கள்லாம் போட்டு அதுக்குள்ள இதாண்டி பாலக்குலை எல்லாம் கட்டி கட்டி அதை வேலைதான் செய்வாடும் அங்க.
1: ஆமா,
3: அழகை செய்திகள் அப்படி நல்ல சூப்பரா இருக்கும். அங்கேயா இங்க எல்லாம் விலை குறைவு. இங்க அப்படியான இதுகளுக்கு ஹோல்ல தான் இருக்கு. ஆனா அது விலை குறைவு வேணும். ஹோல்ல எல்லாம் டெக்கரேஷன் இருக்கு இல்லையண்டு இல்லை. ஆனா இங்க வித்தியாசமா போய் கொண்டிருக்கு. இப்ப அங்கேயும் அப்படித்தான் எல்லாம் காலங்காலம் மாற ஒரு முறையும் அப்படி போய் குறைஞ்சு குறைஞ்சு இங்க முறை குறைஞ்சதால நண்பர்கள் எல்லாம் கூட வந்து ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறது. அப்படிக்கான இதுகள் இருக்கு. உறவு முறை எப்பவும் என்ன விதண்டா உறவு வந்து ரத்தம் துடிக்க மாட்டுவாங்கள என்ன. சொந்தங்களுக்கு ஏதாவது பிரச்சனைண்டா உறவு முறைக்கு சரியான எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் வந்து அதை சோல்வ் பண்ணுவேன் நம்ம என்ன. உறவு முறையால சொல்ல, மற்றபடி உறவு முறை இல்லாம சும்மா கண்ட மாதிரி அப்படி இருந்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு.
1: அதே போல அங்க வந்து இப்ப நல்ல இப்ப வெடிங்கோ ஏதாவது சாமத்திய வீடுகளா இருந்தாலுமே அங்க வந்து அந்த பலகாரங்கள் எல்லாம் அவர்கள் தான் செய்வார்கள் அந்த உறவுகள். ஆனாலும் அந்த திருமணமோ இல்லாது ஏதாவது ஒரு நல்ல ஃபங்க்ஷனோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா கூட அடுத்த நாள் காலையில அந்த அந்த சோறு என்ன பழைய சோறு சாப்பிடுவார்கள். அது ஒரு கூடி கூடி இருந்தது சாப்பிடும் பொழுது அதுல ஒரு மகிழ்ச்சி மகிழ்வு இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்க இல்லாம அதை பார்ப்பதே இல்லை.
3: இங்க அதுக்கு சந்தர்ப்பமே வராது. அங்க என்ன வருவார்கள் அந்த ஒவ்வொரு செலவுகளை அடுத்த நாளும் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த பழகு எல்லாம் மிதாண்டி குழப்பினோம் என்ன
1: குழச்சுதான்
3: சந்தோஷமான சாப்பாடு தான். இங்க இங்கே வந்து நிப்பினா கல்யாணம் விட முடிஞ்சு நண்பாட்டுல போயிடுவினும் எந்த வாரதுதான் இல்லையாண்டு இல்லை. ஆனா குறைவு அங்கத்தைய உப்படாக இங்க கொஞ்சம் குறைவு.
1: அங்கே உங்களோட பேரண்ட்ஸோட காலத்துல எல்லாம் அந்த நிலா சோறு சாப்பிடுறேன் சொல்லுவார்கள்.
3: ஆமா குழந்தை பிள்ளைகளுக்கு நிலா சோறு சின்ன பிள்ளைகளுக்கு நிலாவை காட்டி சோறு சேர்த்துவார்கள்.
1: ஏன்னா உறவுகளை கூடி இருந்து நிலா சோறு சாப்பிடுற அப்படி ஒரு இதெல்லாம் செய்வார்கள் கூடுதலாக.
3: என்னுடைய
1: தாத்தா சொன்ன ஞாபகங்கள் இருக்கு சிலது.
3: எல்லாரும் இதன்ற வந்து கோயில்ல அப்படி ஒண்ணு இதாண்டி சாப்பிடுறது இருக்கு. கோயில் ஒரு இதனங்கள் அது இது கொடுக்கறதானே.
1: ஆமா
3: தன்னதானம் கொடுக்கக்குள்ள உறவுகள் எல்லாம் வருவினம் உறவுகள் வந்து எல்லாம் சமைச்சு கொடுக்கக்குள்ள அதுலயும் ஒரு சந்தோஷம் இருக்கு.
1: கண்டிப்பா
3: நாங்கள் போனா கூட நான் அப்படி செய்யறதாங்க. ஊராகலே எல்லாம் வந்து செய்யுங்கள்
1: என்ன
3: இங்க யார் வரப்போ இங்க ஃப்ரெண்டுகள் வேற மில்லியன் இல்ல. ஆனா இங்கத்தை விட அங்க வந்தாரு கூடுதலான வசதிகள் கூட.
1: இங்க வந்து வேலை ஒரு பெரிய காரணமா இருக்குதா இந்த உறவுகள் சேர்ந்து இருப்பதற்கு ஒரு வேலை வந்து மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குதா
3: கிட்டத்தட்ட
1: ஒரு மாதத்துக்கு முதலே அழைப்புதல் கொடுத்து விடுவார்கள்.
3: கொடுத்து விடுவார்கள் அழைப்புதல் கொடுத்து வெளிநாட்டுல இருந்த கூடி உறவுகள் வரணும். ஆமாம் அங்கிருந்து வருவினோம் அவைக்கு இருக்கிறவங்க எல்லாம் இடங்களை அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவையில் நின்றுட்டு ஒவ்வொரு டைம் வந்து நல்ல சந்தோஷமா இருந்து போவினோம் என்ன அது அது ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. எங்களை விட்ட வெளிங்கிறக்குள்ள அப்படித்தான் வெளியில இடத்த வெளிநாட்டுல இருந்து அன்னத்தியாக்கள் எல்லாம் வந்து தம்பியாக்கள் எல்லாம் வந்து அந்த சிறப்பு அது அது ஒரு வித்தியாசமான சந்தோஷம் என்ன.
1: கண்டிப்பா
3: அது
1: அப்படியான முறைகள் வந்து இனி வரும் காலத்துல இருக்கும்
3: நினைக்கிறீங்களா? நீங்களும் ஒரு நன்மைக்கு போனால் அவைகளும் வரவினம் அப்படி இப்படி ஒவ்வொன்றுக்கும் நீங்களும் கொஞ்சம் இடக்கிட போனால் அவைகளுக்கு சகோதரம் என்ற பாசங்கள் அது இதெல்லாம் இருக்கும். நீங்கள் கொண்டு போய் பிள்ளைகளை காட்டாட்டல அங்கே உங்களோட சகோதரத்துக்கு அந்த ரிலேஷன்ஷிப் போனால் அப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பே போயிடும். நிச்சயமா கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் நீங்க பிள்ளைகளை.
1: பெற்றோரின் கைகளில் தான் இருக்கிறது. அடுத்து வரும் தலைமுறை வந்து எப்படியான உறவு முறைக்கு போவதற்கு முக்கியமான காரணம் பெற்றோராக இருக்கிறார்கள். அப்படியா?
3: நிச்சயமா நீங்க கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாட்டால் அது அப்படியே போயிடும். இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கண்டா அவையில் நடக்க தொடர்ந்து கலப்பினம் கொள்ளுவினோம் என்ன வேண்டா வரவணும் என்று வருவினோம் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வருவினோம். லீவ் எடுக்கிறது வந்து ஒரு லேசான விஷயமா அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். வேல இடங்கள்ல டூ வீக்ஸ் எடுக்கலாம் த்ரீ வீக்ஸ் எடுக்கலாம் ஒன் மந்த் எடுக்கலாம். இங்கேயும் அப்படிதான் இங்கே நீங்க வைக்கக்குள்ள சில பேர் கல்வினா சொந்தக்காரர் கல்வினா நாங்கள் வர மாட்டோம் ஒரு ஆள் வருவோம் மற்றாக்கள் வரமாட்டார். அது வந்து என்ன காரணம் ஒன்றும் தெரியாது. என்ன வேலை என்று சொல்லுவினோம், மற்றபடி வேலை என்று சொல்லுவினோம், ஆனால் அவையல் போவினோம், டூருக்கு எல்லாம் போவினோம். என்ன லீவ் எடுத்து இங்கே ஒரு நாள் லீவ் எடுத்து வாராகவே கஷ்டப்படுவினோம்.
1: அதை கூடுதலாக இங்க தவிர்ப்பதை தான் நாங்க பார்க்கிறோம். அதனால உறவு முறைகள் விரிசல் அடைகிறதுக்கு ஒரு காரணமாக அமையும்.
3: நீங்கள் போனதான் அவையலம் பெறுவினா, அப்ப நீங்கள் அதுக்கேற்றமாய் லீவுகளை எடுத்து வச்சு போகணும். அரேஞ்ச் பண்ணினா அதுக்கேற்ற மாதிரி ஹெல்ப் பண்ணி கொண்டிருந்தீங்கன்னா நல்ல உறவு முறை இருக்கும்.
1: நல்லது நல்லது, நிறைய தகவல்கள் கொடுத்தீர்கள். இணைந்து சிறப்பித்த மிக மிக்க நன்றி.
3: நன்றி
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் செல்வி கலைக்கிறேன்.
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் செல்வி. நீங்க எப்படி இருக்கிறீங்க? அதாவது உறவுகள், உங்களுடைய உறவுகள் வந்து கூடி இருக்கும் பொழுது எப்படியான ஒரு மகிழ்வை உங்களுக்கு உண்டாக்கும்? உறவுகள் அப்படி கூடி இருக்கும் பொழுது எந்த விதமான பிரச்சனைகள் வருகிறது? இப்பொழுதைய காலகட்டத்துக்கும் உங்களுடைய பெற்றோருடைய தாய்நாட்டினுடைய இருந்த காலகட்டத்துக்குமான உறவு முறையில் என்ன விதமான மாறுபாடு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படி நினைக்கும் பட்சத்தில் அதை எப்படியாக நாங்கள் அதை தீர்த்து கொள்ளலாம்?
4: ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ், இங்க நாங்க ஒரு இடத்துல இருப்போம், அங்க அப்படி இல்ல தானே. அதே ஒரு ஊர், நாங்க ஒரு ஊர்ல இருப்போம். ஒரு சாமத்திய கூடுதலா நாங்க சாமத்திய விடாதளுக்கு தான் வரி தினம். நாங்களும் அப்படிதான் வாங்குறீங்க, பூவம் பெறுவோம் கோயில்களுக்கு. அப்படி அப்ப மாமா ரெண்டு பேருக்கு கூடுதலா அம்மா அந்த சைட்டானே கொஞ்சம் க்ளோஸ் ஆயிருக்கும். அவதான் வரிவினம் என்ன அது எங்கேயுமே இப்ப இல்லை இங்கேயுமே அப்படிதான் கூடுதலா இருக்கும். அப்ப அம்மா அந்த சைட் ரெண்டு இல்ல மாமாவே வரிவினம் போகல, காசு தந்துட்டு போவினா அது அதுவே நாங்க படுத்துற மாமா வேற வேறு காத்துட்டு இருப்போம். அதை விட ஒரு பங்கு சாமத்திய வீடு, ஒரு கல்யாண வீடு செய்யறதுல அங்க ஒரு ஆசையா இருக்கும். அது எட்டு மாத கணக்குல ஆரம்பிச்சிருப்பினா மேன ஒவ்வொருதான். அப்ப அது ஒரு என்ன பொங்கல் என்றான தீபாவளி என்றான அதுல என்ன சந்தோஷம்
1: என்ன
4: அதை நினைச்சு பார்த்தாலே இப்ப அந்த அந்த அந்த காலகட்டத்தை திருப்பி போனா நல்ல மாட்டு தோணும். பலகாரம் பகவையா பலகாரத்தை சுடுவினாமே, ஊரெல்லாம் சேர்ந்துதான் ஒரு பங்கனுக்கு பலகாரம் சுடுவினாமே அந்த வீட்டுல. அதுவும் அது லைட் எல்லாம் போடுவோம். அதுவும் நாங்க கொஞ்சம் வித்தியாசம் எங்க, நாங்க வன்னியில இருந்தாங்க, வன்னியில கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமேனா பக்கத்து வீடு படிகள் எல்லாம் நானு ஜங்க சொன்னா அவங்க எங்களுக்கு அண்ணன் மாதிரி தான் இருப்பாங்களே. பயம் இல்லாம நாங்க டிராவல் பண்ணுவோம். ஏன்னா நாங்களை தலைவர் இருந்ததுனால அங்க கொஞ்சம் கட்டுப்பாடு பயம் யாருமே. அப்ப இந்த ஒரு பிள்ளைகள பார்த்து தப்பா பாக்குறதோ இந்த கமெண்ட் பண்றதோ எந்த இதுவுமே அங்க இல்லை. அப்ப ஒரு ஒரு அந்த வீட்டுல ஒரு ஒரு வீட்டுல துக்க நடந்தாலும் சரி, ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடந்தாலும் சரி, அந்த உள்ள அந்த ஊரை சுத்தி இந்த வீட்டை சுத்தி இருக்கிற அவ்வளவு நேபர்ஸும் தெரிவினா படிகள் எல்லாம் வந்து அவங்க எல்லாம் முழு வேலை, அந்த பந்தல் போடுறது, இந்த டெக்கரேஷன் பண்றது, நிறைய வேலைகள் எல்லாம் செய்வாங்களே. அப்படி ஒரு நல்ல இதா இருந்தது. அப்படி கூடு உறவுகள் வருங்கள் வந்து ரெண்டு எல்லாம் செய்து போட்டு அவை போவினம் போகாசி அடுத்து இது இனி அடுத்தது எப்ப நடக்கும், அது யாருக்கு நடக்கும், அது அவ்வளவு ஒரு சந்தோஷமா என இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்லையா, இங்க அவைய கூப்பிட்டா உங்களுக்கு வேலி அண்டிவினம், நீங்க எங்களுக்கு ஏற்ற மாதிரி வெய்யும் கோண்டிவினம். இப்ப சொந்தக்காரன் எல்லாத்தையும் டிசிஷன் எடுத்துதான் ஒரு ஃபங்க்ஷனை நாங்க ஆரம்பிக்க வேண்டிக்கிறாங்க. அதுலயும் அவை கொஞ்சம் ஒரு ஆளை விட ஒரு ஹை ஒரு லெவலுக்கு இருந்துச்சுனா அவை அவைக்கு ஏதோ அடிபணிஞ்சு நடக்க முடிய மாதிரி ஒரு சூழ்நிலை சில இடங்கள்ல வரும். அங்க அப்படி இல்ல தானே, எல்லாரும் அங்க பணம் இருந்ததோ இல்லையோ அது எல்லாரையும் சமமா எல்லாரும் இதான் நடத்தினோம்.
1: இங்க வந்து பணம் ஒரு பெரிய ஒரு பங்கு வகிக்குது. அப்படி
4: அது இப்போ பணம் இங்க பணம் மோதி என்னடா பணம் இருந்தா அவரு வீடு இருந்தா ஒரு ஏதோ தலைக்கணம் மோதிடும் குத்தி காட்டுறது வீடு இல்லையா நீ நான் ஏன் வாங்கல அந்த நிறைய இது நடக்குதுண்ணா நிறைய பேர் அதை காட்சி போவாங்கண்ணா நிறைய பேர் எல்லாம் சொல்லிவினமே ஆனா அது பின்னால அது என்ன நடக்க போறோம் தெரியாது எனக்கு இன்றைக்கு என்னட்ட இருக்கிறது நாளைக்கு உங்கள்கிட்ட இருக்கும் நாளைக்கு உங்கள்கிட்ட இருக்கிறது என்னோட போகும் பணம் வந்து நிரந்தரமானது இல்லை என்ன
1: கண்டிப்பா
4: அது அந்த மனுஷரை சம்பாதிக்கணும் நாலு பேரை சம்பாதிக்கணும் இறந்ததுக்கு ஒரு தான் இறந்ததுக்கு பிறகுதான் இவ்வளவு பேரை சம்பாதிச்சுக்கணுன்றது தெரியும் அது வரைக்கும் தெரியும் அது யாருக்கும் அது
1: அதே போல் அந்த தாய்நாட்டில் வந்து இந்த கை விசேஷம் எல்லாம் நிறைய அந்த சொந்தக்காரர் நிறைய ஆக்கள் வந்து கை விசேஷத்துக்கு வருவார்கள் ஆனால் இங்கே அப்படி இல்லை எங்களுக்குள்ளேயே நாங்கள் கொடுத்து அப்படி அது ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனாக ஒரு ஒரு விசேஷமாகவே இருக்காது
4: இங்கே ஒன்றும் நாங்கள் தீபாவளி என்ன மாமா உடுப்பு பண்ணியது கொடுப்பார் அப்பா வேண்ட அப்பா வேண்டியது ஒரு விழாண்டாலும் மாமாண்டு வேற கிளமணி ஒன்று வெறிவினாமே கிளமணி ஒன்று வெறிவினாமே அந்த தாய் மாமன் பெரிய கிரீடம் மாதிரி அது கேட்டு அந்த அப்படி அது எனக்கு ஒரு ஆசை அந்த தாய் மாமன் அந்த சீரா செய்யறேன்னு நானே எந்த பிள்ளைகள் ரெண்டு கிட்டேயும் அண்ணாட்ட சொல்லிடுறாரு அந்த தாய் மாமன் விட்டுற கூடாது செய்திருவோம் அது ஒரு ஒரு நல்ல நல்லா இருக்கும் அதை பாக்க தாய் மாமன்டா அவருக்கு அந்த இதை அவர உரிமையா செய்ய வேணும் அத அப்பான சைட்ல அவைக்கு அந்த உரிமை இல்ல தானே பெண்களுக்கு தானே அந்த தாய் மாமன் அந்த உரிமை இருக்குதுன்னு அப்ப அதை நாங்களே விட்டு கொடுக்கணும் அண்ணனு அப்ப நான் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் விட்டு கொடுக்கணும் அதே அதே அதுவும் அவைக்கும் ஒரு இது வேற மேல என்ன சௌரன் என்ன விட்டு கொடுக்காம நடக்குது களியன்னு
1: உறவுகள் வந்து கூடி இருக்கும் பொழுது எப்படி விதமான பிரச்சனைகள் உருவாகும் நினைக்கிறீங்க
4: அது நிறைய வேறும் அண்ணியா அண்ணி ஒண்ண தூக்குவா இங்கே வந்தா அக்காவை தூண்டி விடு அந்த அது எனக்கு அது பிடிக்காது நானும் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் செய்தனா அந்த இடத்துல குழப்பம் பண்ணக்கூடாது
1: எதிர்பார்க்கிறேன்
4: நல்லபடியா சந்தோஷமா நடக்கணும் அது ஒரு ஒரு பங்கு நடக்குதுன்னா அது லைஃப்ல ஒருக்கா நடக்கிறது ஒரு துக்கமோ ஒரு சந்தோஷமான நிகழ்வோ அந்த இடத்துல யாருமே பிரச்சனை பண்ண கூடாது சரியோ அப்படி நான் அப்படித்தான் நினைக்கிறது எதுவும் இல்லாம அது சுமூத்தா நல்ல வடிவா நடக்க வேணும் சில பார்த்தோன்னா சில விட்டு குத்து நடந்திருக்குமேனா

0: அடிபாடு வெட்டு குத்து வேலையெல்லாம் நடக்கும்.
1: அது அதுகளெல்லாம் தவிக்க வேணும். தவிக்கல நல்ல உறவுகளை இங்க கொஞ்சம் கூடி ஒரு இது இல்லாம போயிடுச்சா ரொம்ப நல்லது.
2: இனிவரும் காலத்துல வந்து உறவுகள் வந்து பலமாக இருக்கிறதுக்கு என்ன எல்லாம் செய்ய வேண்டும் நினைக்கிறீங்க?
1: அது பிள்ளைகள் செய்யணும். பிள்ளைகள் வந்து இப்ப நாங்க சௌரங்கள் இருந்தா அதையும் இப்ப நாங்க சிப்ளிங்ஸ் எல்லாம் ஒன்று இருந்தா அதுகளும் இப்ப சித்தி பிள்ளைகள் பெரியமான பிள்ளைகள் மாமா பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றாயிடணும். அங்க வேற இல்லை. இப்ப நாங்க அக்கா பெரியமான பிள்ளைகள்னா அது எல்லாம் எங்களுக்கு அண்ணா அக்கா தங்கச்சி தானே. அப்பா அந்த பொங்க சௌரங்கள் அதை நாங்க இப்படியும் மச்சால் மச்சான் கொஞ்சம் தள்ளி வச்சு பார்ப்போம். உறவுகளுக்குள்ள கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குமே. அத கூப்பிடுறத வச்சு இங்க எல்லாம் கசின்ஸ் கசின் தானே கூப்பிடுறது. இங்க எல்லாம் எல்லாருமே ஒரு இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ல ஒரு கசின் அண்டு மேம் அத்தான் ரெண்டு கூப்பிடுவோம். நாங்க அத்தான் ரெண்டு தான் கூப்பிடுவோம். அப்ப இங்க டிஸ்டன்ஸ் இருக்குது. அது இதற்கு அந்த மாரி பண்றது பிடிக்காது. அந்த உறவுகளுக்கு மாரி பண்றது சுத்தமாவே பிடிக்காது. அது ஏன்னா அத்தான் என்றாலும் ஏதோ அப்பான சௌரங்கள் தானே. முஸ்லீம் இருக்குது பாத்தீங்களோ, முஸ்லீம் வந்து வித்தியாசமா கல்யாணம் பண்ணிவிடும் என்னண்டா தாயின் சமக்கேண்ட பிள்ளையில இதோட தங்கச்சிண்ட பிள்ளையில அண்ணன் பிள்ளையில அப்படி செய்யணும். இப்ப ஐயராக செய்வினம் அக்காண்ட பிள்ளையில கல்யாணம் பண்ணிவினம் அப்படி தமக்கு என்ன தம்பிக்காரன் தமக்கு என்ன பிள்ளைய கல்யாணம் பண்ற மாதிரி. அதாவது எனக்கு அந்த உதவல் எல்லாமே செய்யறாரு.
2: இல்ல இப்ப உறவுகள்ல வந்து அடுத்த வர தலைமுறை வந்து நீங்க குழந்தைகள் கைகள் சொல்கிறீர்கள், அதுக்கு குழந்தைகளுடைய கைகள்ல அல்லது பெற்றோரினுடைய கைகள்ல இருக்கிற
1: பெற்றோர்கள் சொல்லி கொடுக்க வேணும்.
2: முக்கிய பங்கு பெற்றோரிடம் தான் இருக்கிறது.
1: பெற்றோர் வந்து சொல்லு அதேளுக்கு சொல்லி கொடுக்கணும். நீங்க வந்து இது அக்கா அந்த பெரியம்மாண்ட பிள்ளைய இது உங்களுக்கு அண்ணா முறை, உங்களுக்கு ஏதோ சில விஷயங்கள் தேவைப்பட்டா அண்ணாட்ட கேளுங்க. அண்ணா நான் அப்படிதான் சொல்லி கொடுப்பேன் பிள்ளைகளுக்கு. என்ன இப்ப கசின் அண்ட பெரியம்மாண்ட பிள்ளையர் வேணா அண்ணாண்டுதான் சொல்லி கொடுப்பேன். அவன் அண்ணா அண்ணாட்ட கேள். அத கசின் அண்டு சொல்றது எனக்கு பிடிக்காது, அண்ணாண்டு சொல்லுங்க. இப்ப தங்கச்சிண்ட பிள்ளையா சொன்னா என் பிள்ளையிட போய் அக்காட்ட போய் கேள். அக்கா செய்தா பெரியக்கா செய்தருவாள் சின்னக்கா செய்வாள் அவையும் அக்கறையா பேசுவினா கொஞ்சம் உருக்குவினாம் செய்யக்கூடாது அப்படி என்று. அப்ப நான் கேப்பினா போய் அக்காட்ட நான் அப்படிதான் சொல்லி கொடுக்கறாது. ஏன்னா அப்பதான் அது தொடரும்
2: கண்டிப்பா.
1: இல்லையா அவை கசின் தானே, நீங்க கசின் தானே, நாங்களே உங்களோட அப்படி அறிவினா அப்படி இல்ல அக்காண்ட பிள்ளைகள்டா அது அக்கா தான் உங்களுக்கு. சின்ன சித்தின பிள்ளைகள்னா அவன் தங்கச்சி உங்களுக்கு தங்கச்சி. சித்தி என்ன உங்களுக்கு என்னோட அம்மா மாதிரி.
2: அது வந்து கண்டிப்பாக நீங்க சொல்வது மாதிரி பெற்றோரனுடைய கைகள் தான் இருக்கு. குழந்தைகள் எப்படி வழிநடத்த வேணும், எப்படியான உறவுகள், ஆமா உறவு முறைகளை சொல்லிக் கொடுப்பது வந்து அதை பலமாக வைத்திருப்பதற்கு வந்து பெற்றோர் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். அப்படித்தானே?
1: அதோட நான் என்ன மட்டும் சொல்லி கொடுப்பேன். சில வேலை இந்த பிள்ளைங்கள் இந்த இதழ் விறகுல பெண்கள் பொம்பளை பிள்ளைகள் அப்போ ஒரு அந்த ஒரு இவைக்கு ஒரு அண்ணனோ தம்பி இருந்தா அந்த தம்பியும் அண்ணனும் அந்த முன்னுரிமையா என்ன செய்யணும் நான் அக்காண்ட பிள்ளைகளை சொல்லுவேன். நீங்க அவைக்கு அவை உங்களுக்கு தங்கச்சி, நீங்க அண்ணன், நீங்க தான் அவைக்கு செய்ய வேணும். அப்ப நீங்க போய் முன்னுக்கு செய்யுங்க, நீங்க முன்னுக்கு நின்னுங்க. அப்ப அப்படி நாங்க சொல்லும் போது அவங்களுக்கு பாசம் வரும், தங்கை என்றது பாசங்கள் வரும். அப்ப இப்ப இப்ப இதைக்கு இல்லாதபடியா இப்ப வந்து சில விட நைட்டுல வந்து தங்கச்சியா ரெண்டு பேரையும் கூட்டி கொண்டு போவாங்க இடையில ஐஸ்கிரீம் பண்ணி கொடுப்பாங்க தங்களுக்கு டைம் இருக்கிற நேரம். அப்ப அவைக்கு கொஞ்சம் இந்த உறவுகள் வரும். அண்ணா வந்துட்டான் தானே, எனக்கு அண்ணா இருக்கிறான் தானே, எனக்கு என்ன கவலை பின்னாலே எனக்கு உதவி அப்படி ஒன்று மனநில பிள்ளைகளுக்கு வரும். அப்ப அதுக்கு பெற்றோர்ல கையில இருக்கு. முதல் பெற்றோர் சொல்லி கொடுக்க வேணும் உறவுகள், இது உந்த உறவு, இது அப்பா இந்த உறவு, இது எப்படி இது எப்படி. நீங்க பணத்தை பார்க்காதேங்கோ, நான் எப்பயும் சொல்லுவேன் பணத்தை பார்க்காத, பணத்தை காட்டி வர யாரையுமே மதியாதேங்கோ, உங்களுக்கு தேவையில்லை அந்த உறவு, உங்களுக்கு தேவையே இல்லை. பாசத்தை போங்க, இது அண்ணா உனக்கு பாதுகாப்பா இருப்பான், அக்கா உனக்கு பாதுகாப்பா இருப்பான். நான் என் மூத்தவள்கிட்ட சொல்லுவேன் தங்கச்சி, நீ தங்கச்சி என்றால் நீ அவளுக்கு தங்கச்சிக்கு நீ ஒரு அம்மா, நான் இல்லாத இடத்த உனக்கு அவன் தங்கச்சிக்கு நீ அம்மாவா இருந்து அவளுக்கு என்ன அதையும் சொல்லி கொடுவான். என்ன சின்னன் வந்து ஒரு போய் இந்த ரெண்டாவது பிள்ளையம் சொல்லும் அது என் சின்னன்ட்ட இருக்கும். அப்ப நான் அவட்ட சொல்லுவேன், இவா அக்கா எல்லாரோடையும் கதைக்க மாட்டாள், அவ சைலண்டா அமைதியா இருப்பான், நீ அப்பா ஸ்தானமும் அம்மா ஸ்தானத்தையும் அங்க எடுத்து அக்காவ பேரம்மா.
2: ஆமா, நீங்க சொல்றது மாதிரி இப்ப உறவுகள் வந்து பலமாக இருப்பதற்கு தங்களுடைய அந்த பெற்றோர் தான் அவர்களுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார்கள்.
1: 100% பெற்றோருடைய கையில தான் இருக்கு, 100% பெற்றோருடைய கையில இருக்கு. பெற்றோர் எப்படி சொல்லி பிள்ளைகளை குறிக்கிறோமோ அதன்படி, இல்ல எனக்கு பணம் இருக்குதானே எனக்கு உறவுகள் இங்க தேவையில்லை என்று நினைக்கிற சிலர் இருந்தா உண்மையானது தப்பு. நீங்க யார தூக்கி பாருங்க, உதாரணத்துக்கு நிறைய விஷயங்கள் நீங்க உலகத்துல பாத்துருக்கீங்க, நீங்க யார வேணாம் என்று தூக்கி எறிகிறீங்களோ அந்த உறவுதான் உங்களுக்கு கடைசி நேரம் வந்து முன்னுக்கு நிக்கும். அந்த உறவு பணத்தை பார்த்து வராத உறவு, பாசத்தை இன்னும் எதிர்பார்த்து வர உறவு. அப்ப அந்த உறவு உங்களுக்கு கடைசி நேரம் ஆபத்தான நேரம் முன்னுக்கு வந்து நிக்கும். பணத்தை நம்புறது வந்து தள்ளி நிக்கும், நான் போனா இந்த பணம் போயிருமே என்றது தள்ளி கொண்டு போயிடும்.
2: ஆமா, மலகாக நிறைய தகவல்கள் கொடுத்தீர்கள், இணைந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி.
1: நன்றி மேடம்.
2: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஆரம்ப காலத்துல வந்து உறவுகள் வந்து தொழில்நுட்ப வசதிகள் இல்ல, ஒரு மரங்கள் இருக்கல, தேநீர் குடிச்சு நல்ல அன்பா இருந்த காலங்கள் இருந்த ஆரம்ப காலத்துல. இப்ப வந்து பணத்துக்கு தான் இப்ப முக்கியம் கொடுக்குறாங்க, இப்ப மனிதர்களுக்கு முக்கியம். உதாரணத்துக்கு கூட இப்ப முகநூல் வலைகள் ஒரு நடிகை கூட சௌரங்கள் இந்த பணத்தால தான் நல்ல ஒரு உறவையே பிரிஞ்ச மாதிரி வலைவழிகளை பார்த்து நான். இப்ப வந்து பணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இப்ப எங்கட வீட்ட கூட இப்ப சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கூட வந்தா கூட நாங்கள் உடனே பேசி கதைச்சிடுவோம், கதை உடனே கதைக்கமா, உடனே அந்த அளவுல பற்றி கதைக்க மாட்டோம். பிறகு நான் ஆறுதலாயிரக்குள்ள நான் சொல்லுவேன், இப்ப நாங்கள் ஒரு சாதாயத்துல பிறந்து ஒரு தட்டுல சாப்பிட்டு வளர்ந்து எங்களுக்குள்ள புரிதல் இல்லாட்டி நாங்கள் போய் இன்னொரு குடும்பத்துல இன்னொரு குடும்பத்துக்கு போய்க்கா எப்படிப்பட்டவர்கள் இருப்பார்னு தெரியாது. அந்த போற புள்ள நல்லா அந்த பொண்ணு நல்லா இருந்தேன்னா இந்த ஒரு சௌரங்கள் கோவக்காரர் அவைகளுக்கு நாங்கள் சமாளித்தோம், குடும்பங்கள் இழக்க கூடாதுன்னு சொன்னால் விட்டு கொடுப்பு பொறுமை தேவையண்டு. மற்றது நான் தங்கச்சி அக்காக்களுக்கு சொல்றதுன்னு சொன்னால் கூடுதலாக இந்த போராடங்கள்ல பெண்கள் கூடுதலாக அந்த தவறுகள் ஏற்படுறபடியா நான் சொன்னது, எங்களுடைய அம்மாவை நாங்கள் எவ்வளவு புனிதமா பாக்குறோமோ எப்படி அதே போல நீங்க போராடத்திலையும் அந்த அம்மா புனிதமா பார்க்க வேணும் என்று சொன்னால், எங்களுடைய அம்மா தான் 10 மாதம் சுமக்கல, அவையண்டி அம்மா அப்படித்தான் சுமந்து வரா, அவையண்டி அம்மா அச்சுல வேண்டிக் கொண்டல, அவையே நீங்க மதிக்க வேணும். இப்ப சிலங்களை அம்மா இப்ப சிலங்கள இந்த வீட்டுல அம்மா கதைச்சா சிலங்கள இவசனங்களை திருப்பியாவது கதைக்கிறது கலப்பினம் ஏதாவது சிலங்கள்ல. அப்ப நான் சொன்னா நீங்க போராடங்கள்ல வந்து அப்படி கதைக்க கூடாது, இது அம்மா உங்களை பெத்து வளர்த்தவ சமாளிப்பா, அங்க என்னோட அப்படி இதந்தமானு அப்படித்தான் நாங்க உறவுகளை பேண வேணும். அதே போல இப்ப மரியாதை இருக்க வேணும். இப்ப நான் வந்து இப்ப சும்மா உறவுகள் என்று சொல்ல, இப்ப மரியாதை இருக்கணும். இப்ப நான் வந்து இப்ப எங்களுடைய அம்மா இப்ப எங்களுடைய அப்பா இல்ல, அப்ப அம்மா வந்து ஒரு திருமணங்களுக்கு கூட ஒரு தாரக பணிகளை கேட்ட இன்னொரு ஆக்கட்ட போய் கெஞ்சித்தான்ற மாதிரி நிலைமை இப்ப வந்திருக்கு. அந்த திருநாள் ஒரு கடமை இல்லையா என்று சொன்னால் அது ஆரம்ப காலத்துல எல்லாம் வந்து அப்படி இல்லை, ஆரம்ப காலத்துல எல்லாம் வந்து எல்லாரும் முன்னு நிற்பார்கள். மற்றது அது அதுபோல இந்த வீடுகள்ல சொல்லி கொடுப்பதில்லை. இப்ப எல்லாரும் வந்து ஒண்ணு இந்த உறவுகள் பிரியறதுக்கும் போக காரணம் வந்து நீ என்னன்றத, நீ இந்த சொந்த காலில் நிக்கிறா தூக்கி எறிஞ்சு போட்டு போ. இப்ப யாருமே அந்த உறவுக்கண்டு ஒரு ஒரு திருவிக்குறி மதிப்பு கூட கொடுக்கிறது. அதே போல இப்ப காதலர்கள் கூட எல்லாம் உறவு பற்றி கலைக்க எல்லாம் இருந்தான் இதுக்கு.
2: இப்ப உறவுகள் வந்து அங்கு இருக்கிறது, அங்க இப்ப உங்களுடைய தாய்நாட்டில இருந்த உறவு முறைக்கும் இங்கே இருக்கிற உறவு முறைக்கும் நீங்க வித்தியாசமான சொல்கிறீர்கள் எல்லாம், அதற்கான முக்கிய காரணம் என்னவாக இருக்கு?
3: அங்க வந்து அங்க கொஞ்சம் குடும்பங்கள் உண்டா இருக்கிறபடியா புரிதல் இருக்கும், நிறைய புரிதல் இருக்கும். மற்றது அங்க கொண்டாட்டங்கள் என்ன அந்த கூடி பலகாரங்கள் சுதா அப்படி இருக்கு. இங்க வந்து நாம் பார்த்ததுல இப்ப மாமன் சித்தப்ப இந்த உறவுகளை கூட இந்த சகோதரங்கள் கூட இங்க ஒரு மாதம் 2-3 மாதத்துல எல்லாம் பிரிஞ்சிட்டு பிரிஞ்சு ஒரு விரோதி மாதிரி தான் இங்க இருப்பார்கள். இங்க கூடுதலாக நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஆக்கள் எல்லாம் இத்தனையோ வந்து கொஞ்ச நாள் எல்லாம் வந்து சௌரத்தை பிரிஞ்சு போட்டு தனியெல்லாம் இருப்பினம். அத ஒரு சௌரத்தை பற்றி ஒரு இது ஒரு எதிரியை பற்றி சொல்ற மாதிரி தான் கலப்பினம். அப்ப நான் அதைக்கு சொல்லுவேன், நீங்க ஒன்றை மட்டும் புரிஞ்சது பணம் பணம் வந்து நான் வந்து சொன்னேன், நீங்க எல்லாரும் ஒரு தாய்வாயில பிறந்தவளையும் ஒரு காலமும் நீங்க வேண்ட கூடாது. இந்த பணத்தை மறந்துடுங்கோ, முதல் மனுஷரை மதிக்கப்பட்ட உறவுகள். இப்ப நாங்கள் வந்து இப்ப எத்தனை கோடி வச்சிருந்தாலும் எங்க வீட்டு கோடியில கூட நாங்க செத்த வளர்த்த மாட்டாங்க, ஏண்டா கொண்டு போய் எரிச்சு போடுவாங்க. அப்ப அதால உறவுக்கு தான் முக்கியத்துவம். நான் எப்பவும் அப்படித்தான், இப்ப எங்க இருந்தாலும் உறவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். இப்ப பணங்கள் அதெல்லாம் இரண்டாவது. இப்ப நான் என்ன அடிக்கடி சொல்ல, இந்த இதயத்தில் புனிதமான ஒரு வார்த்தை பயன்படுத்தான் அவர்கள் கடைசி ஒரு வார்த்தை, நான் நட்பா இல்லாட்டி நட்பா இருப்பேன் ரெண்டு வரைக்கும் அந்த வார்த்தை காப்பாரு. என்னோட நேர பார்த்தல உறவுகள் வந்து ஏதோ ஒரு வழியில நாங்க பாதுகாக்கணும் இந்த கருத்து.
2: நல்லது, அழகாக அணிந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி.
3: நன்றி நன்றி
2: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் பாவம், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம்.
2: எங்க வேலையிலயா வீட்டுலயா?
4: இப்பதான் போய் கொண்டிருக்கிறேன், உடம்புல சரியில்லை தானே, உழம்பி பேங்க்ல அலுவலர் இருந்தா முடிச்சு போட்டு போய் கொண்டிருக்கிறேன். பஸ்டில் பிராம்டன் என்ன ஹைவே எடுக்கல என்ன உறவுகள் கேட்டதுக்கு முதலாவது நான் சொல்ல வரேன். இங்க வந்து பிள்ளைகளுக்கு நாங்கள் இது அக்காண்ட புள்ளா தங்கச்சி புள்ளியாண்டு சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லை, ஏனென்றா எல்லாருக்கும் தெரியும் அப்பாண்ட அக்காண்ட புள்ளிகள் தங்கச்சிந்த புள்ளிகள் அண்ணன் படம் சொல்லி கொடுக்காமலே அவருக்கு அவருக்குள்ள உறவரும் அதில் எப்படி கூப்பிடுன்னு தெரியும். இங்க யாரும் கசினண்டு சொல்றதா இருந்தால் மற்றதோட தங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லி கசினண்டு, மற்ற மாதிரி கசினண்டு கூப்பிட்டு யாரும் கதப்பில் எந்த பிள்ளைகளும் வந்து அக்காண்ட பிள்ளைகளும் சரி தங்கச்சின பிள்ளையும் வயது மூத்தவர்கள் இருக்கிற அக்காண்ட தான் கூப்பிடுவார்கள். அதே மாதிரி அவர்களும் வயது மூத்தவர்கள் இருந்தால் எந்த பிள்ளைகளும் அண்ணாண்டு கூப்பிடுவினும் சரி. அப்ப அவங்க நாங்கள் பெற்றோர் கட்டம் சொல்லி கொடுக்கணும், நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுக்கலாம். ஆனா இது இவங்க மச்சால் அது அப்படி நாங்க சொல்லிக் கொடுக்காமல் அவர் உணர்ந்து கொள்வார்கள், அது தெரியும்.
2: ஆனால் உணர்ந்து கொள்வார்கள் என்பது நீங்க சொல்வது சில நீங்க சொல்வது இருக்குது அப்படியான கூற்று. ஆனால் நிறைய இடங்கள்ல பெற்றோர் வந்து கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கலாம். அதே போல உங்களுடைய சகோதரத்தை தாண்டி இரண்டாவது உங்களுக்கான ஒன்றுபட்ட சகோதரம்னு சொல்வார்கள், அவர்களை எல்லாம் நீங்க சொல்லிக் கொடுத்தா தான் குழந்தைகளுக்கு தெரியும். எல்லாத்தையும் எப்படி தெரியும்?
4: நாங்களும் சொல்லிக் கொடுப்போம், அவரோட மரியாதையை பேச பழகத்தை நாங்க கற்றுக் கொடுக்கணும். வீடு பழைய வந்து பழகி போயிட்டுள்ள இதுக்கு இங்க எனக்கு இந்த ஒன்றட்ட சோகரங்கள் இல்ல, வயசுக்கு இருக்குது அது எந்த புள்ளி எல்லாம் வருங்கள் வந்த எல்லாரும் ஒன்றா திருச்சி கலப்பினும் கிறிஸ்துமஸ் டைமில் ஒரு நாள் லீவ் எடுத்து வைஃபின் தம்பியார் வீட்டை போய் நின்று அது எந்த எல்லாரும் போய் நின்று அங்க பண்றீனும். அதே மாதிரி ஒரு நாள் நியூ இயர் கேக்க எங்களை தங்கச்சி வீட்டை போய் நின்று எந்த பக்கத்துல எல்லாரும் அங்க போய் நின்று ஃபுல்லா அங்க நின்று ஃபன் பண்ணி போட்டு வருவீனும். இதுகள் நாங்கள் புள்ளிகளை சொல்லிக் கொடுக்க வேண்டிய மரியாதை. ஓகே, பேர் சொல்லி சில இடங்கள்ல இங்க வயது மூத்திர ஒன்றோட சோதனை இருந்தாலும் வயது மூத்தோட இருந்தாலும் பேர் சொல்லி கூப்பிடுவீனும். ஆனா அது எந்த பிள்ளைகளும் நான் எந்த சொல்ல அதிகமானாக்கள் அக்கா அண்ணன் தான் கூப்பிடுவீனும். அதுக்கு நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் மரியாதை. நீங்க மரியாதை என்ன உறவுகள் வீடு வாசல் வந்து போயிட்டு எல்லாம் தெரியும்.
2: ஆனால் இங்க வந்து போவது அதுதானே பெரிய பிரச்சனை, இங்க வந்து போவதே மிகவும் அரிதாகத்தான் இருக்கிறது.
4: அதனால வந்து சொல்றேன், அது அது எல்லாவற்றையும் நடக்கிற காரணம் வேலை போல அதிகமா இங்க சந்திக்கிறோம்னு சொன்னா நன்மை தீர்மை வீடு வீட்டுல பிள்ளைங்க பிறந்த நாளோ இல்ல திருமண நாட்களோ அப்படின்றத சந்திக்கிற முடியல. இல்லைங்க வேலை போலும் அப்படித்தான், எல்லாரும் முடியா போய் வேலையா போடுவாங்க வேற இருந்துவோம் அப்ப ஒன்றும் செய்யல அப்படின்னு செய்யறோம் போயல அப்படி நன்மை தீமை கிடைக்கல. ஏன் நீங்க எங்களை அக்கா பிரம்பன்ல இருக்கிறாங்க, அக்கா அதிகம் மீட் பண்றது இப்ப கொஞ்சம் தூரம் போயிட்டு கூட மீட் பண்ற வந்து ஏத்துக்கமலுக்கு நான் போறேன் அந்த நடுவம் தொண்டு செய்யறதுக்கு அங்கதான் அதிகம் அக்கா தங்கச்சியே மீட் பண்றது. வீடு வாசல்ல போற டைம் கிடைக்கிறீங்கள கோயில்ல வரபடியா கவிதன்றது அப்படி டைம் கிடைச்சா தான் போய் வருவோம் அது நீங்க சொல்ல அது இங்க உறவுகள் இங்க விட்டு போயிட்டு தான் இல்லையண்டுல இதுக்கு மேல ஒரு நேர்வு சொன்னார் அவர் சொன்ன மாதிரி இங்க உறவம் உறவுக்கு முதல் பணத்துக்கு தான் இங்க அதிகமான அதிகமான முக்கியம் கொடுக்கிறோம். நானும் அதை கண் கூட பார்த்தேன், நானும் அனுபவிச்சேன். முதல் முன்னுக்கு நிக்கிற உறவு இல்ல பணம், அதை தாண்டித்தான் அதுக்கப்புறம் உறவுகள். மற்றபடி புள்ளியல் அதிகமான புள்ளியல் எல்லாரையும் மதிச்சுத்தான் நடக்கிறாரு. கசினண்டு கூப்பிடுற எல்லாம் யாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம், இது எந்த கசினண்டு சொல்லுவாங்களையும். மற்றபடி அவளை கூப்பிடும் போது அக்கா வயது குறைஞ்சோன்னு சொன்னா பேரை சொல்லி கூப்பிடுறார்கள், வயது கூடன்னு சொன்னா அக்கான்தான் கூப்பிடுவாங்க. அது புள்ளியலுக்கு சொந்த வந்தம் எல்லாம் தெரியும். நாங்கள் தூரத்து சொந்தம் என்று சொன்னால் வந்து தூரத்து சொந்தம் உண்டு ஒன்றிருந்து வந்து பழகாட்டிக்கு அது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவள் அதை சொல்லிக்கொள்ள அவசியம் இல்லை அவர்கள்
2: இல்ல. உங்களுக்கு அந்த உறவு முறைகளை சொல்லிக் கொடுக்க முடியும்.
4: மாமன் மகள் இங்க ரெண்டு பேர் வைக்கணும் சரியா. ரெண்டாவது மகளுக்கு மிளகாவல் மச்சால் மகள் வயது குறைஞ்ச பிள்ளைகள் அவளுக்கு நான் தான் கல்யாண பேசி எல்லாம் செய்து வச்சு ஈவன் ஒருதல் மில்லியன்ட்டு மாப்பிள்ள தொங்கையில் கண்டு சாங்கியமே நான் மச்சான் நான் சோரமே நான் தான் மாப்பிள்ள தொங்கலாம் செய்து வச்சு எல்லாம் நடந்தது சரியா. நான் வீட்டெல்லாம் போய் வந்தேன். பிறகு பார்த்தா போன் மட்டும் எல்லாம் போன் எடுக்கிறேன் விட்டுட்டு ரெண்டு பேர் மூத்த தமக்கேன் அப்படியே அவர் மூத்த வந்து ஹஸ்பண்ட் சரியில்லை விட்டுட்டு இருக்கிறேன் அவளுக்கு நான் பெண் உதவி எல்லாம் செய்து கை கொடுத்து தானே எல்லாம் செய்து கொடுத்தேன். அதாவது அவ கூடி பிறகு போன் எடுக்கிற எல்லாம் விட்டுட்டினும் சரியா. அதுக்கு பிறகு நான் போன் எடுக்க போன வைக்கி நீங்களும் என்ன வேணான்னு விட்டால் நான் திரும்ப போக மாட்டேன் கேட்டு நான் போனா மற்றபடி அந்த
2: கூடுதலாக பிள்ளைகளுக்கு வந்து இப்ப பெற்றோர் வந்து பெற்றோருக்கு அவர்களுக்குள்ள சகோதரங்களுக்கு எல்லாம் பிரச்சனை வரலாம், நாளைக்கு அவர்கள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க கூடாது. முக்கியமான ஒரு விடயம் அது பெற்றோர் கைகள்ல தான் இருக்கிறது. பிள்ளைகளுக்கு வந்து
4: அதெல்லாம் நான் சண்டை சட்டம் பிள்ளைகளோட ஒன்றும் கிடைக்க மாட்டேன். பிரச்சனை இருந்தாலும் பிள்ளைகளுக்கு அதெல்லாம் நம்மோட வச்சிருப்போம். அது குழந்தைகளுக்கு நாங்கள் இல்லாத
2: பெற்றோரோடு
4: எப்பவும்
2: பெற்றோர் வந்து அதை தப்புன்னு சொல்ல மாட்டார்கள். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு சில விடயங்களை சொல்லி கொடுக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கைகளில் தான் இருக்கிறது.
4: கையில இருக்கு அது தப்பான விஷயம் செய்யும் பொழுது
2: அதை கண்டித்து குழந்தைகளுக்கு அதை நெல்வழியில சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர் கைகள் தான் இருக்கு. பிள்ளை செய்வதே
4: மறப்பு தெரிவிக்க மாட்டேன். அப்பா நான் பாய முடி கட்டணும் பிள்ளை நினைக்கும் நான் சேர அப்பா பிடிச்சிருக்கேன் அதை இன்னும் கூட கூட செய்யப்பா
2: கண்டிப்பா
4: கண்டிப்பா.
2: எனவே நன்றி நன்றி நன்றி சிறப்பித்தமைக்கு அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 416-464-6222. அடுத்து வலிக்கவிருக்கும் பாடல் நேயர் காசிநாதன் அவர்கள் விரும்பி கேட்ட குடியிருந்த கோவில் திரைப்படத்திலிருந்து எல்ஆர்எஸ் வரையும் மற்றும் டிஎம்எஸ்னுடைய குரலில்.

0: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
5: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.

0: எல்லா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. உறவுகள் பற்றி உங்களிடம் கேட்டிருந்தேன், அழகான தகவல்கள் கொடுத்தீர்கள், அனைவருக்கும் நன்றி. ஆமாம், உறவு முறைகள் பற்றி கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய அடுத்த தலைமுறை உங்களுடைய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் எப்படியெல்லாம் இருந்தீர்கள் அந்த உறவுகளோட கூடி மகிழ்ந்த தருணங்களை நீங்கள் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதை நிறைய இடங்களில் பகிர்ந்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். இருந்தும் அதை பற்றிய நிறைய தகவல்களை நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஏனென்றால் அடுத்த வர்ற தலைமுறைக்கு இப்போ தாய்நாட்டில எல்லாம் அது கூடி இருப்பார்கள், இங்கே வந்து அது குறைவு. அந்த கூடி இருப்பது வந்து மிகவும் அரிதாக இருக்கிறது. ஆகையால் நீங்கள் சொல்லிக் கொடுத்தீர்கள் என்றால் மிகவும் நன்றாக இருக்கும். அழைப்பில் இருக்கும் நேரை சந்தித்துக் கொண்டு வணக்கம்.
4: வணக்கம்,
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நீங்க அருமையான இது குழந்தைக்கு உறவுகள், உறவுகள் என்றது அது மரத்தில் இருக்கிற வேர் மாதிரி.
3: ஆமா,
4: மரத்துக்கு உலகத்துக்கு வேர் முக்கியமோ, வேர் அப்படியே அப்படியே அந்த ஹோல் ஹோல் ஃபேமிலி ஹோல் இதே அப்படியே தாங்கி பிடிக்கும். அது
3: கண்டிப்பா.
4: அப்ப அது அந்த வேர்மா வேர்தான் அந்த இதுக்கு. அத மாதிரி மனம் போல வாழ்க்கை என்று சொல்லுவாங்க. மற்றது நல்லதை நினைத்தா எதுவுமே நல்லதுதான் நடக்கும்.
3: நல்லதை நினைத்தால் எல்லாம் நல்லதா நடக்கும்.
4: ஒரு இடம் எல்லாம் வழி ஓப்பன் பண்ணிக்கொண்டே இருக்கும் வழி. நீங்க நல்ல என்ன என்ன நினைத்து நல்லதை செதுட்டிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்க நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு அந்த வழி திறந்து கொண்டே இருக்கும். வழி வழி ஒரு காலமும் மூடாது. வழி மூடி இருந்தாலும் நீங்கள் ஒரு நல்ல விஷயங்கள் செய்ய போய்க்க அந்த கதவு ஓப்பன் தண்டவாடிலேயே திறக்கும்.
3: நாங்கள் நினைத்தால் மட்டும் போதாது, அதை முயற்சி செய்ய வேண்டும்.
4: முயற்சி செய்ய வேணும். ஆனா முயற்சி செய்தாலும் அது உங்களுக்கு கிடைக்காது சில நேரங்களில். ஆனால் நீங்க நல்லதை இணைச்சு கொண்டு போனீங்க என்றால் அந்த கதவு நீங்கள் முயற்சி செய்யாமலே கதவு திறக்கும். அப்ப அது நான் கனகடங்கள்ல கண்டிருக்கிறேன். மற்றது உறவுகள் என்பது உண்மையில அது ஒரு அருமையான இது. சொந்தங்கள் மற்றது ஊர்ல என்றால் எங்களுக்கு ஒரு இது இல்ல தானே, கூடுதல அந்த பொறுப்புகள் இல்ல. மற்றது கன தேடல்கள் கொஞ்சம் குறைவு. மற்றது இங்க என்ன சொன்னால் அந்த உறவுகள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி ஆட்டம் காண்பதற்கு காரணம் இங்கு அவர்களுக்கு பொறுப்புகள் கூட மற்றது பொறுப்புகள் கூட தேவைகளும் அதிகம். அப்ப அவர்கள் எல்லோரும் தங்கள சொந்த இதுகள்ல நிக்க முனப்படும் போது சில இடங்கள்ல உறவுகள் ஆட்டம் காண்டு கொள்ளுகிறோம். அத பற்றி நாங்கள் கவலைப்படக்கூடாது. நாங்கள் உறவுகள் ஆட்டம் கண்டாலும் நாங்களாக அந்த உறவுகளை தேடி போக வேண்டும். இப்ப நாங்கள் அந்த பழைய இதுகள வஞ்சங்கள் தீர்க்கிறது மற்றது அப்படி என்று எல்லாம் இணைக்க கூடாது. என்ற உறவுகளுக்கு ஒரு கஷ்டம் உண்டு. இப்ப நீங்க நல்லா இருக்கேக்க நல்ல அந்த உறவுகளுக்கு தேடி நீங்கள் அதற்கு உதவி செய்ய வேண்டும். உங்களால் ஏழு கொண்டு சொன்னா நீங்க செய்யலாம், இல்லாட்டி அதை நீங்க மனதிலேயே அதை வச்சு கொண்டே வாழ வேணும். எப்படியும் ஒரு காலம் வரைக்கும் அதை அவனுக்கு செய்ய வேணும்னு சொல்லி நல்ல மனதை நல்ல இதுகளை இணைக்க வேணும். மற்றது உறவுகள் இணைக்க மற்றது இப்ப தானாடாடி தன் தசையாடுமோன்னு சொல்லுவாங்க. மற்றது என்ன சொந்தம் எப்பவும் விட்டு போவோம் அது என்ன மற்றது ரத்த அதுவும் ரத்த உறவுகள் இருக்குதானே, ரத்த உறவுகள் அது எப்பவுமே அது அந்த இதை தேடிக்கொண்டுதான் இருக்கும் சத்த இதுல. இப்ப நாங்கள் என்ன மற்றது என்ன சொன்ன சொன்னால் இப்ப சௌரங்கள் இப்ப நாலு பேர் ஆறு பேர் சௌரங்கள் எட்டு பேர் இருந்தாலும் அவர்கள் நல்ல ஒரு புள்ளியா இருக்க நல்ல வலுப்பட்டு இருக்கும். அப்புறம் அவர் திருமணம் செய்து போவிக்க அவர்களுக்குள்ளே சின்ன இதில் கசப்போடு வேண்டால் வார இடங்கள்ல அவர்கள் கணவன் மனைவி அவர்கள் சேர்ந்த இடங்கள் இருக்கும் தானே, அப்ப அவர்களுடைய போக்குகள் அவர்களுடைய நேப்புகள் கொஞ்சம் வித்தியாசப்படும். அப்ப அதனால அவர்கள் கொஞ்சம் மனங்களை உள்வாங்கப்பட்டு அவர்கள் கொஞ்சம் தங்களை கொஞ்சம் ஆட்டம் காட்டுவார்கள். அப்படி இருந்தாலும் அந்த தவறங்கள் இதுகளுக்குல நாங்கள் எப்பவுமே ஒற்றுமையா இருக்க வேண்டும். நாங்கள் எங்கட உறவுகள் நாங்கள் விட்டு கொடுக்க கூடாது ஒரு காலமும். மற்றது என்ன இங்க நல்லதை நினைச்சா இது உறவுகள் நல்லா தான் இருக்கும். என்ன பொறுத்தவரையில என்ன இது இதுகள் வந்தாலும்
3: எல்லாம் நல்லதா நடக்கும். அப்படியா?
4: ஓ நல்லதை நினைத்துக் கொண்டிருந்தால் ராஜி எப்பவுமே நல்லதான் நடக்கும். அது அது என்ன அதான சொல்லுவாங்க என்ன அந்த தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லுவார். அப்ப நீங்க நான்முறை தீர்ப்பு அதுதான். நீங்க மற்றது நல்லது நல்லதே மனதில் நினைக்க வேணும். அப்ப அது நினைச்சு கொண்டிருந்தால் நல்லது நினைக்கிறேன் சொல்ல அது நல்லதே செய்ய வேணும். மக்களுக்கு
3: செய்ய வேண்டும், நினைத்தால் மட்டும் போதாது, செயல்பட வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். ஆமா,
4: நினைச்சா மட்டும் போதாது. நீங்கள் எந்த நேரமுமே இப்ப உங்களுக்கு ஒரு ஒரு தீமை ஒரு செய்துட்டு போயிட்டாலும் அதை அதை நினைத்து நீங்க கவலைப்படக்கூடாது. நீங்க இப்ப எனக்கு அவர் தீமை செய்துட்டு போட்டாரு அப்படின்னு நீங்க அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அப்ப நீங்கள் அந்த இதை நீங்கள் மற்றவர்களுக்கு அதை காட்டக்கூடாது.
3: கண்டிப்பா கண்டிப்பா
4: ஐயா, நீங்க அதை நீங்க உங்களோட வழி எது உங்களோட வழி நேர்வழியா இருந்தால் அது எப்பவுமே மாறாது, நேர்வழியா தான் இருக்கும். அப்ப அது சில இடங்கள்ல சில தடைகள் மற்றது அவர்கள் சில சில அவர்கள் என்ன செய்வார்னு சொன்னால் இப்படி தடுமாறி இப்படி போறது காரணம் என்று சொன்னால் அவர்களுக்கு அவர்களுக்கு சில இதுகள்ல சில சில கிளைச்சல்கள் இருக்கும். அவர்களுக்கு அந்த உறவுகள் இருந்துதான் போறதுக்கு சில இடங்கள்ல சில விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு. ஆனா எல்லாத்தையும் வானிலும் சொல்லக்கூடாது. சொன்னப்ப அவர் சிலவர்கள் அந்த சம்பந்தப்படாத அதுல கொஞ்சம் மனத்துக்கு கொஞ்சம் தாங்கலா இருக்கும்.
3: கண்டிப்பா கண்டிப்பா.
4: அப்ப நிறைய விஷயங்கள் இதுல சொல்லலாம். இன்னத்துக்கு அவர் அப்படி போறார்கள் நிறைய இதில் என்னோட காரணம் இருக்கு. ஆனால் அதை ஆளும் இதில் சொன்னப்புறம் அவர்களும் வானில கேட்கிற நேர்களையும் கொஞ்சம் கவலைப்படுவார்கள். இப்படி ஒரு சொல்லி போயிட்டு போயிட்டானு சொல்லுவோம். உள்ளதை அப்படியே பட்டு அவன் அறுத்து அடிச்சுட்டு போயிட்டான் சொல்லிடுவாங்க. எப்படின்னா ராஜி என்னால் உறவுகளப்போ
3: ராணி பேர் மாதிரி அந்த உறவுகள் வந்து பிரியாதோர் அதுதான் முக்கியம். உறவுகள் எவ்வளவுதான் இருந்தாலும் அடிபட்டாலும் அந்த உறவுகள் வந்து கண்டிப்பாக, அதுவும் இரத்த உறவுகள், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஒரு காலத்துல அவர்கள் தான் வருவார்கள். அழகாக கொடுத்தீர்கள். இணைந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி.
4: நன்றி.
3: ஆமாம், உறவு முறை பற்றி அழகான நிறைய தகவல்கள் கொடுத்திருந்தீர்கள். கண்டிப்பாக உண்மைதான். இப்போ நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த உறவு முறையை நீங்கள் இருந்த நீங்கள் உங்களுடைய பழைய காலத்தில் உங்களுடைய அந்த கதைகளை நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அது மட்டுமின்றி முக்கியமான ஒரு விடயம், இப்போ உங்களுடைய சகோதர கூடுதலாக அதை அங்கே இப்போ உங்களுடைய தாய்நாட்டை தாண்டி இப்போ புலம்பெயர் நாடுகளில் அந்த உறவுகளுக்குள்ள இரத்த உறவுகளுக்குள்ள சில சில சில சிக்கல்கள் சண்டைகள் இருக்கலாம். அதை நாளைக்கு அவர்கள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். ஆனால் அதை வைத்துக்கொண்டு அந்த குழந்தைகளுக்கு அந்த உறவு முறைகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் சொல்லிக் கொடுத்தீர்கள் என்றால் அது அவர்களுக்கு இனி அடுத்து வர ஜெனரேஷனுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதகத்தை தான் விளைவிக்கும். அது கூடுதலாக சில இடங்களில் நான் அது பார்த்துருக்கேன். பெற்றோர் வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து விடுவார்கள். அது மிகவும் தவறான விடயம். அப்படியான ஒரு விடயம் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் நீங்கள் இருந்த ஹாப்பியான மூமெண்ட்டுகள், நீங்கள் உங்களுடைய பழைய காலத்தில் நீங்கள் வாழ்ந்த முறைகள் பற்றிய கதைகள் இல்லை நண்பர்களுடைய கதைகள் எல்லாம் நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே வாருங்கள். அது மிகவும் நன்றாக இருக்கும். அடுத்து வர ஜெனரேஷனும் அந்த உறவு முறை பற்றிய அந்த புரிதலை நிறையவே புரிந்து கொள்வார்கள். நிறைய புரிந்திருக்கிறார்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. எங்களை தாண்டி அவர்கள் நிறைய புரிந்திருக்கிறார்கள். இருந்தாலும் இனி வர காலத்தில் அது மிகவும் முக்கியமானது. புலம்பெயர் நாடுகளில் கண்டிப்பாக கண்டிப்பாக மிக முக்கியமான விடயம். அதை கூறிக்கொண்டு இணைந்து சிறப்பித்த அடுத்த நேயர்களுக்கும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு ஒழிக்க இருக்கும் பாடல்களான நேயர் புருஷோத்தமன் மற்றும் சுதாவினுடைய பாடல்கள் உங்களுக்கு தொடர்ந்து ஒளிபரப்பப்படும். இதுவரை நேரமும் சிஎம்ஆர் ஏஸ்டியுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

0: புரட்சி வடிகட்டும், புரட்சி ஒன்று வடிகட்டும், இனி மக்கள் புரட்சி வடிகட்டும், வடிகட்டும் வடிகட்டும், இனி மக்கள் புரட்சி வடிகட்டும்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் காஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
4: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
5: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
4: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 GT Brokers.ca.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் இல் கேஸ்டில் ராக் டெவலப்மெண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஃபேர் ட்ரீ ஆன் த ஃபாரஸ்ட் 2-story டவுன் ஹோம்ஸ், இரண்டு கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான ரேவின் லாட்ஸ். விலைகள் 7,98,888 டாலர் முதல். ஃபைனல் ஃபேஸ், ஃபிளெக்சிபிள் டிபாசிட், அசைன்மெண்ட் ஆப்ஷன்ஸும் உண்டு. இன்னும் பல சிறப்பு சலுகைகள். வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன் 416-732-1810
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
1: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ்.

0: HD 더블 HD
1: என்ன பிள்ள இந்த முறையும் விட்டுட்டியே.
2: என்னால முடிஞ்ச வரை படிச்ச தலைக்குள்ள ஒண்ணுமே ஏறுது இல்ல. போம்மா
3: ஒதுக்குத்தான் அப்பவே சொன்னான் அங்க போ சொல்லி.
4: ஃபுல் டைம் பிரைவேட் ஸ்கூல்,
5: டாலண்டா அகாடமி,
4: ஹை ஸ்கூல் கிரெடிட் கோர்சஸ்,
5: டியூட்டோரியல் வகுப்புகள், மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய கற்பிக்கப்படுகின்றன.
4: 2020 எல்ஸ்மியர் ரோட், ஸ்வீட் 2, ஸ்கார்பரோ.
5: 416-396-3344
4: talentaacademy.ca.
6: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெயபிரமநாதன், ப்ரூக் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
7: என்ன யோசினை?
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
11: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
12: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
13: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
14: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da. Tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing day, the Pradhi's chillatuk. Thanks, eh?
4: Chillam illa, Dad. Selvam.
3: Chari.
7: நாள் முழுவதும் முளைத்து கழித்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். Relaxwell Mattress and Furniture. தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில், விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். Relaxwell Mattress and Furniture. 1600 Midland Avenue, Unit 2, Scarborough. 416-759-2600. 416-759-2600.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
8: Working for you.
2: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்பரோ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
5: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ. 416-720-7439. 416-720-7439. சித்ரா செல்வநாதன். வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. 416-489-2000. GTA Credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் credit இருந்தாலும் approval அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா
2: நினைத்தது போல திருமணமா பிறந்தநாள் கோஆபரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்
2: அழகான பால்ரூம்ஸ் உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக சி கே செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்
4: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 குணா இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன
5: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும் அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷன் இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு
4: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca
6: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும் ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-6049
7: தமிழன் என்று சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நீ வெல்லடா
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்
9: அதிகாரம் 67 வினை திட்பம் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின் நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும் எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும் எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும் மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்

0: பேசுறேன்.
1: ஆமா,
0: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: சமூகமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000. ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
3: Music Connects.
2: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். CMR TV-யை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: நாடு 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462 416-990-2462. ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒற்றறிவு பாடத்திட்டத்துக்கு அமைய கற்பிக்கப்படுகின்றன. 3344 talentaacademy.ca.
1: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது CMR தமிழ் HD-யின் மாலை நேர ஒளிபரப்பு. முதல் நேர்கள் வளமை போல் எங்களது CMR தமிழ் HD-யின் மாலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கலாம். நேர்கள் 5 மணி தொடக்கம் 6 மணி வரை உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். 6 மணி தொடக்கம் 7 மணி வரை அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பரிசுமை கதம்ப நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்கும். அதனைத் தொடர்ந்து நேர்கள் 7 மணி தொடக்கம் 8 மணி வரை திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடனும், 8 மணி தொடக்கம் 9 மணி வரை நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடனும் 4 மணி பொழுதுகளும் இனிய பொழுதாக நேர் பொழுதாக மாற இருக்கின்றன. இதுவரை நேரம் இடை விடா இசை மழையுடன் நினைந்திருந்த நேர்களுக்கு இப்பொழுது இனிய பல பாடல்கள் மற்றும் உங்கள் பங்கு பெற்றுள்ளதான பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் CMR தமிழ் HD உங்களை 4 மணி பொழுதில் தமிழ் எக்ஸ்பிரஸ் மூலம் அழைத்துச் செல்ல இருக்கின்றார்.

நேர்களை, இன்று செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு மாலை பொழுதில் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைய நாளில் பிறந்த தினம் மற்றும் திருமண நாள் என்பவற்றை கொண்டாடுகின்ற நேர்களுக்கு இனிய பிறந்த தின வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதுடன் இன்றைய நாள் இனிய பொழுதாக அமையவும் எங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

கிருஷ்ண நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஜானகி ஸ்ரீவர்தன லஞ்ச ஊழல் ஆணையத்தால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நிறுவனத்திற்காக நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான கொழும்புக்கோட்டை டிரான்ஸ்வர்க் ஸ்கொயர் நிலத்தை விரைவாக பெற்றுக் கொள்வதற்கு உதவுவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு 70 மில்லியன் ரூபாவை லஞ்சமாக வழங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரிலேயே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அரசியலமைப்பின் 22வது திருத்தச் சட்டம் மூலம் மீதான 2 வாசிப்பு விவாதம் இன்று நாடாளுமன்றத்தில் ஆரம்பமாகியது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைப்பதற்காக வெளியிடப்பட்ட அரசாணையை ரத்து செய்ய தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 1200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 25.5 ஏக்கர் பரப்பளவில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்க கடந்த செப்டம்பர் 8 அரசாணை வெளியிடப்பட்டிருந்தது. எனினும் குறித்த இடம் மீனவர்களின் வாழ்வாதார பயன்பாட்டு பகுதியாக இருப்பதாக கூறி மீனவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டதோடு பல்வேறு அரசியல் கட்சிகளும் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. இதையடுத்து பட்டினப்பாக்கத்துக்கு பதிலாக மாற்று இடத்தை தெரிவு செய்து புதிய அரசாணை வெளியிடுவதற்கான நடவடிக்கைகள் குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஒன்டாரியோ மாகாணத்தில் உள்ள வே பாயிண்ட் சென்டர் ஃபார் மென்டல் ஹெல்த் கேர் மருத்துவமனை நீண்டகாலமாக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற நோயாளிகள் தொடர்பில் தனது சொந்த நடைமுறைகளை முறையாக பின்பற்றவில்லை என சுயாதீன மதிப்பாய்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கனடா மீது அமெரிக்கா ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளும் சாத்தியம் தொடர்பில் ஆய்வு செய்ததாக கனடிய பிரதமர் மாகானி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா தலைமையிலான ராணுவ நடவடிக்கை குறித்த ஆய்வின் விவரங்களை வெளியிட மறுத்திருக்கின்ற அவர், மிக அரிதான மற்றும் தீவிரமான ஆபத்துகளுக்கும் அரசாங்கம் தயாராக இருப்பது பொறுப்பான செயற்பாடு என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆஸ்திரேலிய அரசின் சுகாதார இணையதளத்துக்குள் ஓபன் ஏஐயின் ஏஐ முகவர் அனுமதியின்றி ஊடுருவியதாக தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அரசு அவசர விசாரணையை ஆரம்பித்துள்ளது. இந்த சம்பவத்தில் சில பொதுமக்களுக்கு வெளியிடப்படாத தகவல்கள் அணுகப்பட்டிருப்பதாக கூறப்பட்டாலும் தனிநபர்களின் மருத்துவ அல்லது மெடிக்கேர் தகவல்கள் பாதிக்கப்பட்டதற்கான ஆதாரம் இதுவரை வெளிவரவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் ஓபன் ஏஐ அரசாங்கத்திற்கு தாமதமாக அறிவித்ததாகவும் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸ் தெரிவித்திருக்கின்றாா்.

0: தமிழகின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழையுங்கள். 416-700-3333
1: இன்று தியாக தீபம் திலீபனின் 10வது நாள், உண்ணாவிரத நாளில் 10வது நாள் இன்று 2026 செப்டம்பர் 24 இதே நாளில் தான் இன்றைக்கு 39 வருடங்களுக்கு முன்னால் தொடர்ச்சியாக 12 தினங்கள் தனது உண்ணாவிரத போராட்டத்தை, அகிம்சை வழியான உண்ணாவிரத போராட்டத்தை தியாக தீபன் திலீபன் ஆரம்பித்திருந்தார். இலங்கை தமிழர்களின் உரிமைக்காகவும் இந்திய அரசிடம் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் அகிம்சை முறையில் உண்ணாவிரதமிருந்து உயிர் நீத்த விடுதலை புலிகளின் அரசியல் துறை தலைவர் லெப்டினன்ட் கேர்னல் தியாக தீபம் திலீபன் அவர்களது 10வது நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று பல இடங்களிலும் உணர்வு பூர்வமாக கொண்டாடப்பட்டன, அனுஷ்டிக்கப்பட்டன. 39வது ஆண்டு நினைவு நாள் வருகின்ற 12வது தேதி செப்டம்பர் 12வது நாளில் செப்டம்பர் 26வது தேதி பல்வேறு பிரதேசங்களிலும் மிக உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றது. யாழ்ப்பாணம் நல்லூரில் அவர் உண்ணாவிரதம் இருந்த பகுதியில் இந்த நாள் மிக சிறப்பான முறையில் உணர்வு பூர்வமாக திலீபனின் நினைவு தூவிக்கு மக்கள் திரண்டு வந்து சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன. அதேபோல் தாயகத்தின் புலம்பெயர் நாடுகளிலும் லண்டன், கனடா, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா மற்றும் தமிழகம் போன்ற இடங்களில் உள்ள தமிழ் அமைப்புகள் பொது இடங்களில் தியாக தீபம் திலீபனின் உருவப்படங்களுக்கு சுடரேற்றி அகிம்சை போராட்டத்தை நினைவு கூறுகின்ற நிகழ்வுகளும் இடம்பெற இருக்கின்றன. இன்று லெப்டினன்ட் கேர்னல் தியாக தீபம் திலீபன் அவர்களது உண்ணாவிரத போராட்டத்தின் 10வது நாள் என்பதை முதலிலே நாங்கள் நினைவூட்டிக் கொண்டு தொடர்ந்து நேர்கள் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடல்களுடன்

0: நேர்களே, ஒற்றை வார்த்தை ஒன்றில் உலக அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கின்றார் ஈழத்து வம்சாவளி கனடாவாள் ஈழத்து யுவதி மைத்ரி ராமகிருஷ்ணன். ஹாலிவுட் தமிழ் திரைத்துறையில் தன் திறமையால் முத்திரை பதித்து வரும் இளம் கனேடிய நடிகை. உள்நாட்டுப் போரால் புலம்பெயர்ந்து பல்வேறு நாடுகளில் வசித்து வரும் புலம்பெயர் தமிழர்களின் பிள்ளைகள் பலரும் அரசியல் முதல் பல்வேறு துறைகளிலும் சாதனை படைத்து வருகின்றார்கள். இப்போது இந்த சாதனை பட்டியலில் சேர்ந்திருக்கின்றார் கனேடிய நடிகையான மைத்ரி ராமகிருஷ்ணன். மைத்ரி ராமகிருஷ்ணன் வழங்கியதாக கூறப்படும் நேர்காணல்களில் தனது இனம் மற்றும் கலாச்சார அடையாளம் குறித்து வெளிப்படையாக பேசியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தன்னை ஈழத்து தமிழ் பெண்ணாக அடையாளப்படுத்திக் கொள்வதில் பெருமை கொள்வதாக அவர் நேர்காணல் ஒன்றில் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் தனது குடும்பம் இலங்கையைச் சேர்ந்தது என்றாலும் தன்னை வெறுமனே இலங்கையர் என அடையாளப்படுத்துவதற்கு பதிலாக தன்னை ஈழத் தமிழர் என்று முன்னிறுத்துவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். இதேபோன்று பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் திரைப்படத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஒரு வசனத்தை மாற்றுமாறு அவர் கூறியதாகவும் கூறப்படுகின்றது. பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் திரைப்படத்தில் இடம்பெற்ற தமிழ் இலங்கை பெண் என்பதற்கு பதிலாக நான் தமிழ், எனது குடும்பம் இலங்கையைச் சேர்ந்தது என்ற கருத்தை வெளிப்படுத்தும் வகையில் மாற்றம் செய்யுமாறு கூறியதாக கூறப்படுகின்றது. மைத்ரேயின் கருத்துக்கள் வெளியாகியதைத் தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் சில சிங்கள இனவாதிகள் பல்வேறு விதமான எதிர்மறையான கருத்துக்களை பதிவிட்டு வரும் அதே சமயம் புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் உள்ளிட்ட பலரும் அவரது சுய அடையாள உரிமைக்கு ஆதரவு தெரிவித்து வருவதாக சொல்லப்படுகின்றது. உள்நாட்டுப் போர், இடப்பெயர்வு மற்றும் குடும்ப வரலாறு போன்ற காரணிகள் ஒருவரின் அடையாள உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்ற அவரது கருத்து தனி உரிமை சம்பந்தப்பட்டது என்றும் ஈழத்தமிழர்கள் ஆதரவு தெரிவித்து வருகின்றார்கள். எனவே மைத்ரேயி தன்னை ஈழத்தமிழ் பெண்ணாக அடையாளப்படுத்திக் கொள்வது அவரது தனிப்பட்ட உரிமை என்று இப்போது பல்வேறு வகையிலே அவருக்கு சார்பான பல்வேறு வாதங்கள் தீயாக பரவி வருகின்றன என்ற அந்த தகவலுடன் நாங்கள் நேர்களது விருப்ப பாடல்களை இணைத்துக் கொள்ள இருக்கோம்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416
4: இப்பொழுது புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
0: தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் இப்போது முதலாவது நேர் இணைகின்றார். வணக்கம்.
5: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா வணக்கம், சொல்லுங்கள். ஓ, நலம். நீங்கள் எப்படி?
5: நானும் நலம் இருக்கேன். நாளைக்கு எஸ்பிபி இந்த நினைவு நாள் வரவடிய அவற்றை அடிக்கடி ஒளிபரப்பாகாத பாடல் ஒன்று வாழ்க்கை படத்தில் அன்பிருக்கும் உள்ளங்களை.
0: சரி, அந்த பாடலொலிக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு. இப்பொழுது நேரம் சரியாக 5:14.
6: Veggies fresha, price besta, delivery fasta. Answer என்ன தெரியுமா? மேப்பிள் grocery தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் grocery.
7: 9699 James Street, Maple.
6: 905-417-6069.
7: Online-ல் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்துக்குள் free home delivery. maplegroceries.ca 905-417-6069.

0: அந்த பாடல் ஒலித்தோ இந்த நேரம் 5:19. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் வாசன், எப்படி நீங்க? நலமா இருக்கீங்களா?
0: நல்ல நலம். இது நீங்க நலமா?
1: நான் நலமா இருக்கிறேன். இன்னைக்கு முதல் படத்துல இந்த உருக்கு சிறத்தவில்லை என கும்பத்தில் கரைத்த உள்ள அந்த பாடல் கேட்கலாமா?
0: சரி, அந்த பாடல் ஒலிக்கும் நன்றி. இதே நிகழ்ச்சியில் இருந்து கொண்டமைக்க
1: வணக்கம்.
0: ஆமாம், நேர்களது விருப்ப பாடல்கள் 6 வரை ஒளிபரப்பாகும். அதனை தொடர்ந்து அறிந்து முறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. இன்றைய நாளிலே நாங்கள் பல்வேறு விதமான செய்திகள் மற்றும் தகவல்கள், இதைவிட நிகழ்ச்சிகள் என்று உங்களை மிக ஒரு சிறந்த ஒரு 4 மணிப்பொழுதை அமைக்கின்ற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைய இருக்கின்றது. பொதுவாக கனடாவின் சந்தைகளில் அண்மை காலங்களில் அல்ல, மிக நீண்ட காலமாக பொருட்கள் விற்பனைக்கு வரும். அந்த விற்பனைக்கு வருகின்ற பொருட்கள் பல்வேறு காரணங்களால் மீளப்பெறப்படுவதுண்டு. மீளப்பெறப்பட்ட அந்த பொருட்களுக்கான நீங்கள் கொடுத்த பணத்தொகை மீண்டும் உங்களுக்கு வழங்கப்படுவது பொதுவான ஒரு நடைமுறை என்ற வகையில், இப்பொழுது கனடாவின் சந்தைகளில் உணவுப் பொருள் ஒன்று மீளப்பெறப்படுகின்றது. கனடாவில் விற்பனையாகும் பிரபல சோ டெலிசியஸ் டயரி ஃப்ரீ பிராண்டின் உறைவிக்கப்பட்ட இனிப்புப் பொருட்களின் பிளாஸ்டிக் மற்றும் சிறிய கூழாங்கற்கள் போன்ற கடினமான துகள்கள் கலந்துள்ளதால் அவற்றை சந்தையிலிருந்து திரும்பப் பெறுவதாக கனடா உணவு ஆய்வு முகமை தெரிவித்திருக்கின்றது. சோ டெலிசியஸ் டயரி ஃப்ரீ சால்டட் கேரமல் முந்திரி பருப்பு அடிப்படையிலான 300 ml பேக்கெட்டுகள் இந்த திரும்பப் பெறல் நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அவற்றை நீங்கள் கொள்வனம் செய்திருந்தால் அந்தந்த வியாபார நிலையங்களில் மீண்டும் அவற்றை ஒப்படைக்கலாம்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து இணைகின்றார் ஒரு நேர். வணக்கம்.
1: வணக்கம் மதன்.
0: ஓ நல்ல மதன், நன்றி. நீங்க நல்லமா?
1: ஓ நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றோம். இந்த மல்லிகை மல்லிகை பந்து அரசு படத்தில்
0: சார் பாடல் ஒலிக்கும். நன்றி மதன் நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
1: நன்றி பாடல் தந்த நன்றி. தொடர்ந்து சந்திப்போம். நன்றி,
0: சந்திப்போம். நன்றி. ஆமாம், நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் மாலை நேர ஒளிபரப்பு. உங்கள் பாடல் விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பாகும் நேரம். பாடல்களை விரும்பி கேட்க நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் வழமையானது 416-6444-2222. அது மட்டுமல்ல, இதே தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாட்ஸ்அப் ஊடாகவும் இணைந்து எங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து சிறப்பிக்கலாம். வாட்ஸ்அப் இலக்கமும் அதே தொலைபேசி இலக்கம் தான் நேர்களே, 416-6444-2222 என்பதுதான் தொலைபேசி இலக்கமும் வாட்ஸ்அப் இலக்கமும் என்பதை மறந்துவிடாதீர்கள். உலகின் எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் நீங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கலாம். பிரித்தானியாவில் புறப்பட்ட சில நிமிடங்களில் விபத்துக்குள்ளான ஒரு போர் விமானம் பற்றிய தகவல் நேர்கள் அறிந்திருப்பீர்கள். பிரிட்டனின் ராயல் ஏர்ஃபோர்ஸ் படைத்தளத்திலிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே கோர விபத்துக்குள்ளான 16 மில்லியன் ஸ்டேர்லிங் பவுன் மதிப்புள்ள போர் விமானத்தின் வால் பகுதி பொதுமக்கள் தங்கியிருந்த பிரபல சுற்றுலா கரவன் குடியிருப்பு அருகில் விழுந்து நொறுங்கியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. பிரிட்டனில் வழக்கமான பயிற்சி பறத்தலின் போது தொழில்நுட்ப கோளாறால் இந்த விமானம் விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது.

0: லிசனிங் டு சிஎம்ஆர் தமிழ் எச்டி.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ்

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் பேசுறேன்.
0: ஸ்விச்சரன் வணக்கம். பாருங்கள் ஓ நலம். நீங்கள் எப்படி? நலம் தானே?
1: சோமா இருக்கும். இந்த தேசத்தின் சேவாந்த இசையில இந்த செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெண்ணுத்தி அந்த ஆரம்பத்துல அந்த தொகையரா நீங்க சொல்லுவீங்க, கூப்பிட்டா மனிதர்களை பண்டு வர பண்ணி ஆரம்பிக்கிற பாட்டை கேட்போம் ஒன்று பாடுறேன்.
0: அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி. நிகழ்ச்சியில்
1: நன்றி. வணக்கம்.

0: நேர்களை, கனடாவிலிருந்து பிரிந்து செல்லுகின்ற அல்பர்டா மாகாணம் தொடர்பான அல்பர்டா ரெஃபரண்டம் மெயில் இன் பேலட் அப்ளிகேஷன் சர்பாசஸ் என்று சொல்லி செய்தி வெளியாகி இருக்கின்றது. 610,000 கனடாவிலிருந்து அல்பர்டா மாகாணம் பிரி விவகாரம் தொடர்பில் வந்துள்ள தபால் வாக்குகளின் எண்ணிக்கை 610,000 தாண்டி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. கனடாவிலிருந்து அல்பர்டா மாகாணம் பிரியும் விவகாரம் தொடர்பில் அடுத்த மாதம் பொது வாக்கெடுப்பு அக்டோபர் மாதம் 19 பொது வாக்கெடுப்பு ஒன்று நடைபெற இருக்கின்றது. இந்த நிலையில் அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் பொது வாக்கெடுப்பில் தொடர்பில் வந்துள்ள தபால் வாக்குகளின் எண்ணிக்கை 610,000 தாண்டியுள்ளதாக அல்பர்டா தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கின்றது. வெள்ளிக்கிழமையிலிருந்து வந்துள்ள தபால் வாக்குகளின் எண்ணிக்கை சுமார் 90,000 அதிகரித்துள்ள நிலையில் அக்டோபர் 19 அன்று நடைபெறவிருக்கும் பொது வாக்கெடுப்பிற்காக தபால் மூலம் வாக்களிப்பதில் மக்களின் ஆர்வம் அதிகரித்து வருவதை இது காட்டுவதாகவும், தபால் வாக்குகள் அக்டோபர் 16 திகதி மாலை 5 அனுப்பப்பட வேண்டும் என்றும் அல்பர்டா தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கின்றது. அல்பர்டா மாகாணம் கனடாவிலேயே நீடிக்க வேண்டுமா அல்லது நாட்டிலிருந்து பிரிவது குறித்து இரண்டாவதாக ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்த வேண்டுமா என்பதை அல்பர்டா மக்கள் தீர்மானிக்க உள்ள இந்த வாக்கெடுப்பில் வரலாறு காணாத எண்ணிக்கையில் வாக்காளர்கள் பங்கேற்பார்கள் என அல்பர்டா தேர்தல் ஆணையம் எதிர்பார்க்கின்றது. அல்பர்டா தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் இந்த வாக்கெடுப்பு ஒரு மாபெரும் பணியாகும் என்று சொல்லப்படுகின்றது. நேரம் இப்பொழுது சரியாக 5:46. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இருப்போம். வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க?
0: ஓ, நலம். யார் பேசுறீங்க?
1: மூர்த்தி ஆய்கிரன் மிஸ்ஸால இருந்து.
0: என்ன பாடல்?
1: மௌன ராகத்துல இருந்து மன்றம் அந்த பாடல்.
0: அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு. நேரம் இப்பொழுது சரியாக 5:46.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா. வொர்க்கிங் ஃபார் யூ. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 4 1 2 4 5 6 5 5 5.
3: Working for you.
0: இந்த வேளையிலே கனடாவில் 3.5 மில்லியன் ஆண்டுகள் பழமையான ஒட்ட எலும்புகள் கண்டறியப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கனடாவில் எல்ஸ்மியா ஐலண்ட் பகுதியில் விஞ்ஞானிகள் 3.5 மில்லியன் ஆண்டுகள் பழமையான ஒட்டக எலும்புகளை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இந்த எலும்புகள் அந்த காலத்தில் ஆர்டிக் பகுதி இன்று போல பனியால் மூடப்பட்ட நிலம் இல்லாமல் போரல் ஃபாரஸ்ட் எனப்படும் காடுகளால் சூழப்பட்ட சூழல் கொண்டிருந்ததை வெளிப்படுத்துவதாகவும், 2006 ஆராய்ச்சியாளர்கள் சில எலும்பு களிமண்களை கண்டுபிடித்தனர் என்றும், அவை மிகவும் சேதமடைந்த நிலையில் இருந்ததால் பாரம்பரிய முறைகளால் அடையாளம் காண முடியவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கண்டுபிடிப்பு வட அமெரிக்காவில் ஒட்டக இனங்கள் வாழ்ந்த பரப்பை சுமார் 1200 வடக்கே விரிவுபடுத்துவதாகவும், இன்று ஒட்டகங்கள் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் காணப்படுகின்றன, ஆனால் அவற்றின் மூலப்பிறப்பு வட அமெரிக்கா என்பதை இந்த ஆய்வு வெளிப்படுத்துவதாகவும் இப்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாய் இரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற
3: சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: நேர்களை நிகழ்ச்சியில் காத்திருக்க நேர்களை இணைக்க இருக்கின்றோம் நிகழ்ச்சியில். அடுத்த நேர் வணக்கம். வணக்கம் வணக்கம், யார்
1: பேசுறீங்க?
0: சொல்லுங்க சரி.
1: ஓ
0: நலம், நீங்கள் எப்படி? உங்களோட கதை தான் கொஞ்சம் தெளிவில்லாம இருக்குது, நீங்கள் எப்படி இருக்கீங்க? கார்ல போய் கொண்டிருக்கீங்க, காத்தா கிடக்கு. என்ன பாடல்? சரி,
1: வண்ண வண்ண பூக்கள் படத்திலிருந்து இள நெஞ்சேவா.
0: இங்கே வர எப்போதும் மறந்தேன், என்னை மறந்தேன. இள நெஞ்சேவா,
1: இள நெஞ்சேவா, தேனி.
0: சரி, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: மகனமாளிகையில் நாங்கள் இந்த சிலகால கண்ணீர்காலம் நாங்கள் அஸ்கோ ஜூனியர்ஸ்ல படிக்க சைன் போட்ட கரணி அருணா ஓகே கரணி ஓகே கரணி ஓகே நரசிங்க பாட்டு கேட்போம்.
0: அது நல்ல விஷயம், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்
3: வணக்கம், காசிநாதன் கேட்கிறேன்.
0: காசிநாதன் வணக்கம், சொல்லுங்கள்.
3: எனக்கு இந்த மேகம் கறக்குது நின்ன மழை வர போது அந்த பாட்டு கேட்போம்.
0: ஆனந்த ராகம்,
3: ஆனந்த ராகம்.
0: மேகம் கறக்குது, ஏன் மழை வர போதா? சரி, நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்,
4: மாலை வணக்கம். ரமேஷ்,
0: ரமேஷ் மாலை வணக்கம்.
4: அவரு அந்த பாட்டு கேட்டாரு, பரவாயில்ல. மழை வர மாதிரி ஒரு நாலு நாளே கண்ணிலே தென்படல, இருக்கட்டும். அவர் கேட்ட புண்ணியத்துல வந்தா சரி.
0: அதான் நாங்க கேட்டது, மழை வரப்போதான்.
4: ஜென்டில்மேன் படத்துல இருந்து ஒட்டகத்தை கட்டியாக ஒட்டிக்கோங்கிற பாடலை போடுங்க.
0: ஜென்டில்மேன், ஒட்டகத்தை கட்டிக்கோ கட்டியாக ஒட்டி,
4: அப்படியே நடந்து போகும்போது உயரமா தெரிஞ்சேன், சரி அந்த பாட்டை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஒட்டகம் பற்றியும் கனடாவில் செய்தி வருது, என்னபடியை பொருத்தமாக இருக்கும். நன்றி
4: நன்றி, வணக்கம். நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் எடுத்துக்கொள்வோம். வணக்கம்,
5: தேவதாஸ் காய்க்கிறேன், சும்மா இருக்கின்ற.
0: ஓ நலம் தேவதாஸ், நன்றி. நீங்கள் நலம் தானே?
5: நாங்கள் நலமாக இருக்கிறோம். பசிகரா திரைப்படத்திலிருந்து வீணாம் வீணாம் விழுந்துட வேண்டாம் என்ற பாட்டு இருக்கல்ல
0: சார், இந்த பாட்டுக்கு நீங்கள் ரசிகன? வேணாம் வேணாம் விழுந்துட வேணாம், நல்ல பாடல்.
5: சில பாட்டுகள் விருப்பமா இருக்கும்,
0: நல்ல நல்ல ஒரு என்ன சொல்றது, மியூசிக் கருத்துக்கள், அந்த காட்சி நல்ல காட்சி.
5: பார்த்துருக்கணும்.
0: சரி, நன்றி
5: நன்றி நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் மாலை வணக்கம்
0: சாரா. மாலை வணக்கம், என்ன சாரா எப்படி இருக்கீங்க? கதை வருது, என்ன பிரச்சனை?
6: தொண்டையில குழப்பம்.
0: என்ன குழப்பம்?
6: எனக்கு தடுமல்லா இருக்கு,
0: கஷ்டமா இருக்க கதைக்க.
6: எனக்கு விண்ணை தாண்டி வருவாயால ஒரு பாட்டு போடுங்க.
0: சரி,
6: நன்றி
0: நன்றி. விண்ணை தாண்டி வருவாயா, அவரு கதை கேளாம இருக்கு, என்னன்னு தெரியும். ஆமாம், நிகழ்ச்சியில் அடுத்த நேர்களை இணைப்போம். காத்திருக்க நேர்கள் பலர் காத்திருக்கின்றார்கள். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் வாசன், எப்படி
0: நலம் பவான்? நன்றி, நீங்கள் எப்படி?
7: மழையை போய் கழிவு வெங்கே மழையா இருக்கு, உங்க மழையில போறாங்க.
0: உங்களோட நாட்டுல மழை புறேன்,
7: உங்களுக்கு
0: மலைகளும் மடுக்களும் கிடக்கு இருக்கிற காத்து, அப்படியே மலையை கொண்டு வந்து பசிபிக் பெருங்கடலுக்கு பக்கத்திலே இருக்கிறீர்கள். மாதம் மும்மாறி பொழிந்ததாண்டுதான் மென்ன நெலும்பி கேக்குறதாம் அந்த காலத்துல நித்திராலு. அமைச்சரே, மாதம் மும்மாறி பொழுது அது கூட தெரியாது இந்த கால மன்னர்களுக்கு. சரி சொல்லுங்கள், என்ன பாடல்?
7: எனக்கு வந்து இந்திரன் படத்துல இருந்து புதிய மனிதா பூமிக்கு வா அந்த பாடகம்.
0: புதிய மனிதா பூமிக்கு வா, வரப்புறான் என்ன பூமிக்கு வா, சிலிக்கோன் மனிதன் வரப்புறான், நீங்க கூப்பிடுங்க பாப்பா. நன்றி,
7: நன்றி வாசன்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
8: ரெனால்ட்.
0: வணக்கம், பாருங்கள்.
8: எனக்கு இதே படத்துல இருந்து ஜெயசுதாஸ் படிச்ச கொட்டு வைத்த வட்டணிலாம், நம்ம இசைஞானிட மியூசிக்ல
0: அடிக்கடி கேப்பீங்களோ பொட்டு வைத்த வட்டணில,
8: அது இந்த காதலுக்கு உதவி செய்த பாட்டு.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. அவற்றை காதலுக்கு உதவி செய்த பாட்டு நாங்கள் கேட்டு ரசிக்க வேண்டி இருக்கு. நன்றி, அடுத்த நேர் நிகழ்ச்சியில் வணக்கம். நிஷா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
9: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நன்றி. என்ன பாடல் நிஷா?
9: எனக்கு பாடல் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி படத்துல அழகு நிலா காயம் அந்த பாடல்.
0: அழகு நிலா காயம், இப்ப நல்ல நிலா காயுது, மலர்புறதானே.
9: நீங்கள் 8 மணிக்கு பிறகு இந்த பாட்டு போட்டா கேட்கக்கூடிய மாதிரி இருக்கு.
0: மிக்க நன்றி, நாங்கள் பிந்தி ஒளி ஒளிபரப்பினா கோவிப்பேங்க நினைச்சோம், நல்ல விஷயம், நன்றி. நேரம் இப்பொழுது 6:03 நேர்களே, இந்த மனத்தியாளத்தின் செய்தி அறிக்கை இப்பொழுது இடம்பெறும். செய்தி அறிக்கையை தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சிக்குள் நாங்கள் நுழைவோம்.
10: மனத்தியாள செய்திகள், CMR Tamil HD Hourly News.
11: கனடா மீது அமெரிக்கா தலைமையிலான ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சாத்தியம் குறித்து ஆய்வு செய்ததாக பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். நியூயார்க் டைம்ஸ் நாளிதழுக்கு வழங்கிய பேட்டியில் இது தீவிரமான பின்விளைவு ஏற்படுத்தக்கூடிய அபாயம் என குறிப்பிட்டிருக்கின்ற காணி, அத்தகைய சாத்தியக்கூறுக்கு தயாராகாமல் இருப்பது பொறுப்பற்ற செயல் என்றும் தெரிவித்தார். இதேவேளை அமெரிக்காவை சார்ந்திருப்பதை குறைக்கும் வகையில் ஸ்டாலிங் உட்பட்ட செய்மதி தொடர்பு சேவைகளுக்கான மாற்று வழிகளையும் F-35 போர் விமானங்களுக்கு மாற்றான கொள்வனவு வாய்ப்புகளையும் கனடா பரிசீலித்து வருவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணை உறுப்பினராக மாறுவதற்கு பெரும்பாலான கனேடியர்கள் ஆதரவளிப்பதாக புதிய கருத்து கணிப்பொன்று தெரிவித்துள்ளது. லெஜர் நிறுவனம் செப்டம்பர் 19 முதல் 21 வரை நடத்திய கருத்து கணிப்பில் பங்கேற்றவர்களில் 70% இந்த யோசனைக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். கனடா ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நெருக்கமான உறவை ஏற்படுத்துவதற்கு பிரதமர் மாக்கானி ஆதரவு தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பான மேலதிக பேச்சுவார்த்தைகள் அடுத்த மாதம் மொன்ட்ரியலில் நடைபெறவுள்ள நிலையில் கனடா ஐரோப்பிய ஒன்றிய உச்சி மாநாட்டில் இடம்பெறும் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து எதிர்பார்ப்பு நிலவுகின்றது. அசம்பிளி ஆஃப் ஃபர்ஸ்ட் நேஷன் அமைப்பின் பிராந்திய தலைவர்கள், மாகாண முதல்வர்கள் மற்றும் பிரதமர் மாக்கானி ஆகியோர் அக்டோபர் 26 ஒட்டோவாவில் சந்திக்கவிருக்கின்றனர். பல தசாப்தங்களுக்கு பின்னர் கனடாவின் பழங்குடியின தலைவர்களும் மாகாண முதல்வர்களும் பிரதமரும் ஒரே மேசையில் சந்திக்கும் முதலாவது கூட்டமாக இது அமைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் மாதம் மயாமியில் நடைபெறவுள்ள G20 உச்சிமாநாட்டில் பங்கேற்க ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு அமெரிக்கா அழைப்பு விடுத்திருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தையொட்டி நியூயார்க்கில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ இதனை தெரிவித்திருக்கின்றார். ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷேகே லேவ்ரோவுடன் இடம்பெற்ற சந்திப்பை தொடர்ந்து இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019 பின்னர் புட்டின் நேரடியாக G20 உச்சிமாநாட்டில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இடுகாடாக மாற்ற பாகிஸ்தான் முயற்சி செய்வதாக காஷ்மீர் சமூக செயற்பாட்டாளர் தஸ்லீமா அக்தர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். ஜெனீவாவில் நடைபெற்ற 63 ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அடிப்படை உரிமைகளுக்காக அமைதியான முறையில் போராடும் பொதுமக்கள் மீது பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்துவதாக குற்றம் சாட்டினார். மேலும் காஷ்மீருக்குள் பயங்கரவாதத்தை ஊக்குவித்து அந்த பிராந்தியத்தை இடுகாடாக மாற்ற பாகிஸ்தான் முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஆசிய விளையாட்டு பாரம்பரிய போட்டியான வூஷுவில் இந்திய வீராங்கனை ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்கின்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பெண்களுக்கான 60 கிலோ சாண்டா பிரிவு இறுதிப் போட்டியில் சீன வீராங்கனையிடம் தோல்வியடைந்த அவர் 2வது இடத்தை பிடித்திருக்கின்றார். இதன் மூலம் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தொடர்ச்சியாக 3வது முறையாக பதக்கம் வென்ற சாதனையை ரோஷிபினா தேவி பெற்றிருக்கின்றார்.
10: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

இந்த வேளையில் நாங்கள் இந்திய அரசியல் கட்சிகளின் தோற்றம், அவற்றின் வரலாறு, பல்வேறு விதமான அவற்றின் ஏற்ற ரக்கங்கள் பற்றிய நிகழ்ச்சிகள் தொடருடன் இணைந்திருக்க போகிறோம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1964 மே 27 இந்திய அரசியலில் மட்டுமல்ல, இந்திய தேசமெங்கும் ஒரு இருண்ட நாளாக பேசப்பட்டது. இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய திருப்புமுனை மட்டுமல்ல, இந்திய தேசம் ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவரை இழந்து நின்ற சோகத்தை அனுபவித்த நாட்கள் இந்த நாட்களாகும். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1964 மே 27 இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் மறைவு அரசியல் கட்சிகளுக்குள் பெரும் பிளவுகளை ஏற்படுத்த தொடங்கின. இந்தியாவின் முதல் பிரதமரும் பல்வேறு வகையில் இந்தியாவின் பெயரை உலகெங்கும் உயர்த்தி சென்றவரும், ஐக்கிய நாடுகள் சபை வரை அந்த பெயரை துளங்க வைத்தவருமான நேரு மாமா என்று அந்த நாளில் மக்களால் போற்றப்பட்ட ஜவஹர்லால் நேரு காலமாகின்றார். அவரது மறைவுக்கு பிறகு குல்சரிலால் நந்தா தற்காலிக பிரதமராக பொறுப்பேற்றுக் கொள்கின்றார். குல்சாரிலால் நந்தா தற்காலிகமாக பிரதமராக பொறுப்பேற்ற போதும் பின்னர் காங்கிரஸ் கட்சிக்குள் ஏற்பட்ட ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் லால் பகதூர் சாஸ்திரி நாட்டின் இரண்டாவது பிரதமராக காங்கிரஸ் கட்சியால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். நேருவுக்கு பிறகு இந்தியாவை யார் வழிநடத்துவது என்ற உலகளாவிய கேள்விக்கு எந்தவித வன்முறையுமின்றி ஜனநாயக முறையில் லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை மூலம் இந்தியா அமைதியாக ஒரு பதிலை தந்தது. நேருவின் மறைவுக்கு பிறகும் காங்கிரஸ் கட்சியே நாட்டின் முதன்மை ஆளுங்கட்சியாகவும் பலம் வாய்ந்த சக்தியாகவும் நீடிக்க தொடங்கியது. இருப்பினும் நேரு மறைவின் பின்னர் பொருத்தமான தலைவர் இன்றி உட்கட்சி பூசல்களும் வலதுசாரி மற்றும் இடதுசாரி சிந்தனையாளர்களுக்கு இடையேயான கருத்து வேறுபாடுகளும் மெல்ல மெல்ல தலை தூக்க தொடங்கின. கே காமராஜ் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்து இந்த ஆட்சி மாற்றத்தை மிக சிறப்பாக கையாண்டதாக அந்த வேளையில் பேசப்பட்டது. இந்த வேளையில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்தில் மிகப்பெரிய பிளவு ஒன்று ஏற்படத் தொடங்கியது. சீன சோவியத் கருத்து வேறுபாடு மற்றும் 1962 இந்திய சீன போரில் எடுக்க வேண்டிய நிலைப்பாடு குறித்த மோதல்களால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி என இரண்டாக உடைந்த செய்தியை கடந்த வாரமும் நாங்கள் பார்த்திருந்தோம். அதேவேளை தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் மிக வலுவான எதிர்க்கட்சியாக உருவெடுத்திருந்தது. 1963 கொண்டுவரப்பட்ட பிரிவினை தடுப்புச் சட்டத்தால் தனித்தமிழ்நாடு கோரிக்கையை அதிகாரபூர்வமாக கைவிட்ட திராவிட முன்னேற்ற கழகம் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்களை தீவிரமாக முன்னெடுத்த காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் மாறியிருந்தது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1965 ஜனவரி முதல் இந்திய அரசியலமைப்புப்படி இந்தி மட்டுமே இந்தியாவின் அலுவல் மொழியாக மாறும் என்ற நிலை இருந்ததால் 1964 குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டங்கள் உச்சக்கட்டத்தை எட்டின என்றால் அது மிக எல்ல நேர்களே. 1962 போர் நாள் ஏற்பட்ட இராணுவ செலவுகள் மற்றும் பருவமழை பொய்த்ததால் நாட்டில் கடுமையான உணவு பற்றாக்குறை என்பன ஏற்பட்டன. லால் பகதூர் சாஸ்திரி விவசாயத்திற்கும் உள்நாட்டு உணவு உற்பத்திக்கும் முக்கியத்துவம் அளிக்க தொடங்கினார். இதுவே பின்னாளில் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் முழக்கத்திற்கு பசுமை புரட்சிக்கும் அடித்தளம் விட்டது என்று சொன்னால் அதுவும் மிக அல்ல. காஷ்மீரின் கஷ்டபால் தர்காலில் புனித பொருள் திருடப்பட்டதற்காக எழுந்த வதந்தி போல் அப்போதைய கிழக்கு பாகிஸ்தானில் தற்போது வங்காளதேசம் இந்துக்களுக்கு எதிராக கலவரங்கள் பல வெடிக்க தொடங்கின.
இதன் எதிர்வினையாக 1964 கொல்கத்தா கலவரம் என்பதும் வெடிக்க தொடங்கியது. கிழக்கு பாகிஸ்தான் இருந்து லட்சக்கணக்கான இந்த அகதிகள் இந்தியாவுக்குள் தஞ்சமடைந்ததால் பெரும் மறுவாழ்வு நெருக்கடி ஒன்றை லால் பகதூர் சாஸ்திரி ஆட்சி காலம் சந்திக்க நேரிட்டது. இந்தியா அதிகாரப்பூர்வமாக அணிசேரா கொள்கையை கடைபிடித்த போதிலும் 1962 சீன போரின் தோல்விக்கு பிறகு நாட்டின் பாதுகாப்புக்காக அமெரிக்கா மற்றும் பிரிட்டனிடமிருந்து ராணுவ உதவிகளை பெற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது காலத்தின் கட்டாயமாக மாறியது. அக்டோபர் 1964 சீனா தனது முதலாவது அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமாக நடத்தியது என்பதும் இந்தியாவின் பாதுகாப்பு குறித்த அச்சத்தை உலக அளவில் மிக பெருமளவில் அதிகரித்திருந்தது. இதே காலப்பகுதியில்தான் அக்டோபர் 1964 அக்டோபர் 30 அன்று இலங்கை பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா மற்றும் இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி இடையே ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தான செய்தியையும் எமது நேர்கள் அறியாதவர்கள் அல்ல. ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தம் என்று வரலாற்றில் இது பேசப்பட்டது. இந்த ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தம் என்ன சொல்கின்றது என்றால், இலங்கையில் இருந்த சுமார் 9,75,000 நாடற்ற மலையக தமிழர்களில் 5,25,000 பேருக்கு இந்திய குடியுரிமை வழங்கி தாயகம் அழைக்க இந்தியா சம்மதித்தது என்பதுதான். அது மட்டுமல்ல, லால் பகதூர் சாஸ்திரியின் அரசாங்கம் பல்வேறு வகையில் எல்லை நாடுகளுடன் பல்வேறு கோணங்களில் பிரச்சனைகளை சவால்களை எதிர்கொள்ள நேரிட்டது. காஷ்மீர் எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தானின் ஊடுருவல்களும் அத்துமீறல்களும் 64 அதிகரித்திருந்தன. இதுவே அடுத்த ஆண்டான 1965 முழுமையான இந்திய பாகிஸ்தான் போராக வெடிப்பதற்கு முக்கியமான காரணமாக அமைந்தது என்பதும் நாம் இந்த இடத்தில் கோடிட்டு காட்ட வேண்டிய ஒன்று.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: இள நெஞ்சேவா.
6: அது டான்வெல் ஸ்ரீயின் விருப்ப பாடல்.

0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஆல்ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 6477992393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல்ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
2: நாள் முழுவதும் முளைத்து கிளைத்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர், 1600 மிட்லன் அவென்யூ, யூனிட் 2, ஸ்கார்போரோ. 416-759-2600 416-759-2600.
3: வணக்கம், நான் உங்கள் மனு பேசுகிறேன்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD, உலகின் முதல் தமிழ் HD.
5: நேர்கள் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரமினர். 1964 மே 27 இடம்பெற்ற ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்தில் ஏறத்தாழ 1,000,000 மலையக தமிழர்கள் தொடர்பான எதிர்காலம் குறித்து மிகப்பெரிய ஒப்பந்தம் ஒன்று வரையப்பட்டது. இந்த ஒப்பந்தம் பின்னர் என்ன ஆனது என்ற கேள்வி நேர்களுக்கு எழலாம்.

நேர்களே, அது 1964 அக்டோபர் 30 எழுதப்பட்ட ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே கையெழுத்தான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இருதரப்பு ஒப்பந்தமாகும். இலங்கையில் வாழ்ந்து வந்த எவ்வித குடியுரிமையும் இல்லாத சுமார் 975,000 மலையக தமிழர்களின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்காக அப்போதைய இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் இலங்கை பிரதமர் சீமாவோ பண்டாரநாயக்க ஆகியோருக்கிடையே புதுடெல்லியில் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தேயிலை மற்றும் கோப்பி தோட்டங்களில் வேலைக்காக தமிழ்நாட்டிலிருந்து லட்சக்கணக்கான தமிழர்கள் இலங்கைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இவர்களே மலையக தமிழர்கள் அல்லது இந்திய வம்சாவளி தமிழர்கள் என்று பின்னாளில் அழைக்கப்பட்டார்கள். 1948 இலங்கை சுதந்திரம் அடைந்தவுடன் அங்கு கொண்டு வரப்பட்ட இலங்கை குடியுரிமை சட்டம் மூலம் மலையக தமிழர்களின் குடியுரிமை வாக்குரிமை என்பன பறிக்கப்பட்டன. இதனால் அவர்கள் நாடற்றவர்களாக மாறினார்கள். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண நேருவின் காலத்திலிருந்தே பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும் 1964 தான் சாஸ்திரி மற்றும் ஸ்ரீமா இடையே உறுதி உடன்பாடு ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. அந்த காலகட்டத்தில் நாடற்றவர்களாக கண்டறியப்பட்ட 975,000 தமிழர்களை இரு நாடுகளுக்கும் பின்வரும் விகிதத்தில் பிரித்திக் கொள்ள இரண்டு நாட்டு தலைவர்களும் சம்மதித்தார்கள். மொத்தம் 525,000 பேருக்கு அவர்களது இயற்கை அதிகரிப்புடன் சேர்த்து இந்தியா குடியுரிமை வழங்கி அவர்களை தாயகம் அழைக்க ஒப்புக்கொள்கிறது. இலங்கை மொத்தம் 300,000 பேருக்கு இலங்கை அரசாங்கம் குடியுரிமை வழங்க சம்மதிக்கின்றது. மீதமுள்ள 150,000 பேர் இவர்களின் நிலை குறித்து பின்னாட்களில் 1974 இந்திரா ஸ்ரீமாவோ ஒப்பந்தம் மூலம் தலா 75,000 பேர்களை இரண்டு நாடுகளும் தமது நாடுகளில் குடியுரிமை வழங்குவது தொடர்பான விடயங்களை மேற்கொள்வதாக ஒப்புக்கொள்கின்றன. ஒட்டுமொத்த குடியுரிமை வழங்கும் மற்றும் தாயகம் திரும்பி செயல்முறைகளை 15 ஆண்டுகளுக்குள் 1979 முடிப்பது என்பது ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் இலக்காக இருந்தது. இந்த ஒப்பந்தம் முழுக்க முழுக்க இரு நாட்டு அரசுகளால் மட்டுமே தீர்மானிக்கப்பட்டது. இதில் பாதிக்கப்பட்ட மலையக தமிழர்களிடமோ அல்லது அவர்களின் தலைவர்களிடமோ, உதாரணமாக சௌனியமூர்த்தி தொண்டமான் போன்றவர்களிடம் எந்த கருத்தும் கேட்கப்படவில்லை. பல தலைமுறைகளாக இலங்கையிலேயே பிறந்து வளர்ந்த அந்த நாட்டின் பொருளாதாரத்துக்கு உழைத்த மக்களை அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக கட்டாயப்படுத்தி இந்தியாவுக்கு அனுப்பியது ஒரு பெரிய மனித உரிமை மீறலாக விமர்சிக்கப்பட்டது. ஒப்பந்தப்படி லட்சக்கணக்கான தமிழர்கள் தமிழகத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். அவர்கள் நீலகிரி, கொடைக்கானல், வாழ்பாறை போன்ற பகுதிகளில் உள்ள தேயிலை தோட்டங்களிலும் அரசு உருவாக்கிய மறுவாழ்வு முகாம்களிலும் குடியேற்றப்பட்டார்கள். பலர் இன்றும் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்றார்கள் என்பதுதான் இதில் உள்ள மிகப்பெரிய பரிதாபத்துக்குரிய விடயமாகும். திட்டமிட்டபடி 15 ஆண்டுகளில் இந்த செயல்முறையை முடிக்க முடியவில்லை. இந்தியாவில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றங்கள், இலங்கையில் உள்நாட்டு போர் போன்ற காரணங்களால் இந்த ஒப்பந்தம் அமுலாக்க மிகவும் தொய்வடைந்தது. பல தசாப்த கால இழுபறிக்கு பிறகு தாயகம் திரும்பாமல் இலங்கையிலேயே எஞ்சியிருந்த மலையக தமிழர்கள் அனைவருக்கும் 2003 இலங்கை நாடாளுமன்ற சிறப்பு சட்டம் மூலம் முழுமையான இலங்கை குடியுரிமையை வழங்குகிறது. ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தம் இவ்வாறு பல இழுபறிகளுக்கு மத்தியில் 2003 நாடற்ற இலங்கையில் இருக்கக்கூடிய மலையக தமிழர்களுக்கு இலங்கை நாடாளுமன்ற சிறப்பு சட்டம் மூலம் இலங்கை குடியுரிமை வழங்கப்படுவதுடன் மலையக மக்களது ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தம் தொடர்பான சர்ச்சை முடிவுக்கு வருகிறது. அவ்வாறு முடிவுக்கு வந்தாலும் இலங்கையில் வாழ்கின்ற மலையக மக்களும் இந்தியா திரும்பிச் சென்று அந்தந்த ஊர்களில் வாழுகின்ற இந்திய மக்களும் இன்னும் பல்வேறு விதமான பொருளாதார சமூக நெருக்கடிகளை தொடர்ச்சியாக சந்தித்த வண்ணம் இருக்கின்றார்கள்.

0: Keep listening to CMR Tamil HD.
1: மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸில் காஸ்டில் ராக் டெவலப்மெண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஃபேர் ட்ரீ ஆன் தி ஃபாரஸ்ட் டூ ஸ்டோரி டவுன் ஹோம்ஸ், இரண்டு கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான ரேவின் லாட்ஸ், விலைகள் 798,888 முதல், ஃபைனல் ஃபேஸ், ஃபிளெக்சிபிள் டிபாசிட், அசைன்மெண்ட் ஆப்ஷன்ஸும் உண்டு. இன்னும் பல சிறப்பு சலுகைகள், வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன், 416-732-1810, 416-732-1810.
2: தவம் விருப்பத்தில் அந்த பாடல் ஒலித்தோம். இது நேரம் 6:36 நிமிடம்.
3: என்ன யோசனை?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.

நேர்களை அடுத்து நாங்கள் தமிழக அரசியல் கட்சிகள் மற்றும் அரசியல் ரீதியான பல்வேறு அதிரடி மாற்றங்கள் என்பது தொடர்பான தொடர்புடன் இணைந்திருக்கப் போகின்றோம். தமிழக அரசியலில் திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு தசாப்தம் முடிவுக்கு வந்து புதியதொரு அரசியல் சகாப்தத்திற்கான அடித்தளம் அமைக்கப்பட்ட முக்கிய தருணம் ஒன்றில் நாங்கள் இப்போது நிற்கின்றோம். காமராஜரின் ஆட்சி விலகல் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை மாற்றம் மற்றும் மொழி போராட்டம் என பல முக்கிய நிகழ்வுகள் கொண்ட ஒரு திருப்பு முனையை தமிழகம் சந்தித்தது. காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தவும் இளைஞர்களுக்கு வழிவிடவும் கொண்டுவரப்பட்ட கே பிளான் திட்டப்படி அக்டோபர் 1963 இரண்டாம் திகதி அன்று காமராஜர் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கின்றார். காமராஜர் பதவியை துறக்க பக்தவச்சலம் புதிய தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்கின்றார். காமராஜருக்கு பின் எம் பக்தவச்சலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற நிகழ்வு தமிழகத்தில் மிகப்பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இவர் தமிழக வரலாற்றில் காங்கிரஸ் கட்சியின் கடைசி முதலமைச்சர் என்பதும் அந்த வேளையில் யாரும் அறியாமல் இல்லை. காமராஜர் அளவுக்கு பக்தவச்சலத்தால் மக்களுடன் நெருக்கமான தொடர்பை பேண முடியவில்லை என்பது வெள்ளிடை மலையாக தெரிந்தது. இது காங்கிரசின் வீழ்ச்சிக்கு ஆரம்ப புள்ளியாக அமைந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1962 இந்திய சீன போருக்கு பின் கொண்டுவரப்பட்ட பிரிவினைவாத தடை சட்டத்தின் காரணமாக 1963 நவம்பரில் திராவிட முன்னேற்ற கழகம் தனது நீண்டகால கோரிக்கையான தனித்திராவிட நாடு கொள்கையை அதிகாரபூர்வமாக கைவிட நேரிட்டது. பிரிவினவாத கொள்கையை கைவிட்டாலும் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம், மத்தியில் கூட்டாட்சி என்ற புதிய முழக்கத்துடன் இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் மிக தீவிரமாக வளர தொடங்குகிறது. நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரான இருந்த அண்ணாதுரையின் ஆங்கில உரைகள் டெல்லி வரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் செல்வாக்கை உயர்த்தின என்றால் அது மிக எல்ல நேர்களே. காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக உயர்ந்ததால் தேசிய அளவில் செல்வாக்கு பெற தொடங்கினார். குறிப்பாக நேருவின் மறைவை தொடர்ந்து இடம்பெற்ற பல்வேறு அரசியல் குத்துக்கரணங்கள் மாற்றங்களுக்கு பின்னணியாக காமராஜர் திகழ்ந்தார் என்பது மிகப்பெரிய அவரது செல்வாக்கை எடுத்துக்காட்டுகிறது. ஆனால் தமிழக அளவில் காங்கிரஸ் கட்சி தனது வழிகாட்டியையும் முதன்மை மக்கள் செல்வாக்குமுள்ள தலைவரையும் ஆட்சிக்கட்டலில் இழந்ததால் அடிமட்ட அளவில் தமிழக காங்கிரஸ் கட்சி பலவீனம் அடையத் தொடங்குகிறது. ராஜாஜியின் தலைமையிலான சுதந்திர கட்சி காங்கிரசின் பொருளாதார கொள்கைக்கு எதிராக நகர்ப்புற நடுத்தர மக்களிடமும் நில சுவாந்தர்களிடமும் தொடர்ந்து ஆதரவு திரட்டி வருகிறது. உலகளாவிய சோவியத் சீன கருத்து வேறுபாடுகள் காரணமாக தமிழ்நாட்டிலும் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள் உள்முரண்பாடுகள் தோன்றி வளர்ந்தன. பிளவை நோக்கி அது நகர்ந்து கொண்டிருந்தது. அது 1964 சிபிஐ மற்றும் சிபிஐஎம் ஆக இரண்டு கட்சிகளாக பிரிந்தன. மத்திய அரசு கொண்டு வந்த அலுவல் மொழிகள் சட்டம் மக்களின் கோபத்தை கிளப்பியது. தமிழகத்தில் நிலைத்திருக்கும் இருமொழிக் கொள்கை தொடர்பான பல்வேறு விதமான வாத பிரதிவாதங்கள் சூடுபிடித்தன. 65 முதல் இந்தி மட்டுமே முழுமையான ஆட்சி மொழியாக மாறும் என்ற அச்சம் தமிழக மக்களிடமும் குறிப்பாக மாணவர்கள் மற்றும் இளைஞர்களிடமும் ஏற்பட்டது. இந்தி திணிப்பை தமிழ் கலாச்சாரத்திற்கும் வேலைவாய்ப்புக்கும் ஆபத்தாக மக்கள் கருதினார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய அரசியல் சட்ட எரிப்பு போராட்டத்திற்கு மக்கள் மத்தியில் பெரும் ஆதரவு கிடைக்க தொடங்கியது. 1962 சீன இந்திய போருக்கு பிந்திய பொருளாதார தேக்கம் காரணமாக கடுமையான உணவு பற்றாக்குறை, அரிசி பஞ்சம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வு ஆகியவற்றை
அங்கு தமிழக மக்கள் பெருமளவு எதிர்கொள்ள நேரிட்டது.

0: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு, விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677, 289-200-4677, vkrh.com.

நேர்களை தொடர்ந்து நாங்கள் இலங்கை அரசியல் வரலாற்று களத்தினுள் நுழைவோம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1972 ஆண்டு ஏற்பட்ட அரசியல் மாற்றம் இலங்கை வரலாற்றில் பல்வேறு விதமான அதிரடியான திருப்பங்களுக்கு காரணமாக அமைந்தது. இலங்கை சிலோன் என்ற பெயரிலிருந்து இலங்கை சோசலிச குடியரசு என்ற பெயருடன் பெயர் மாற்றம் பெறுகிறது. அது மட்டுமல்ல, 1972 மே 22 தேதி இலங்கை குடியரசு என்ற அந்தஸ்தையும் பெற்றுக்கொள்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர இறையாண்மையுடைய சுயாதீன குடியரசாக பிரகடனப்படுத்தப்படுகின்றது. இதுவரை சிலோன் என்று அழைக்கப்பட்ட நாட்டின் பெயர் அதிகாரப்பூர்வமாக ஸ்ரீலங்கா என மாற்றப்படுகிறது. பிரித்தானிய ஆளுநரின் பதவி ஒழிக்கப்பட்டு நாட்டின் தலைவராக ஜனாதிபதி பதவி உருவாக்கப்படுகிறது. வில்லியம் கோபல்லாவ இலங்கையின் முதலாவது பேரளவு ஜனாதிபதியாக பதவியேற்ற சம்பவம் பற்றி கடந்த வாரங்கள் பார்த்திருந்தோம். அதுவரை இருந்த பிரதிநிதிகள் சபை கலைக்கப்பட்டு தேசிய அரசு பேரவை என்ற பெயரில் ஒற்றையாட்சி நாடாளுமன்றம் உருவாக்கப்பட்டது. பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு பௌத்த மதத்திற்கு நாட்டின் முதன்மையான இடம் வழங்கப்பட்டதுடன் பௌத்த மதத்தை பாதுகாப்பதும் வளர்ப்பதும் அரசின் கடமை என்று பிரகடனம் செய்யப்பட்டது.

அரசியலமைப்பில் இவ்வாறு பல மாற்றங்கள் ஏற்பட்ட காரணமாக தனி சிங்கள சட்டம் போன்ற சட்டங்களின் அதிருப்தி காரணமாக 1972 மே மாதத்தில் தமிழர் விடுதலை கூட்டணியின் முன்னோடியான தமிழர் கூட்டணியை தமிழர் தலைவர்கள் இணைந்து உருவாக்குகிறார்கள். புதிய அரசியல் அமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் மக்களின் தலைவரான எஸ் ஜே வி செல்வநாயகம் தந்தை செல்வா 1972 அக்டோபரில் தனது காங்கேசன்துறை நாடாளுமன்ற ஆசனத்தை ராஜினாமா செய்கின்றார்.

இதேவேளையில் 1973 ஆண்டு ஏப்ரல் 13 அன்று இலங்கை முன்னாள் பிரதமரும் யுஎன்பியின் தலைவருமான டட்லி சேனநாயக்கா காலமாகின்றார். இவரது மரணம் தென்னிலங்கை அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது. லட்சக்கணக்கான மக்கள் இவரது இறுதிச் சடங்குகளில் கலந்து கொண்டார்கள். இது அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மறைமுக மக்கள் எழுச்சியாகவும் அந்த வேளையில் பார்க்கப்பட்டது. டட்லி சேனநாயக்காவின் மரணத்தை தொடர்ந்து ஜே ஆர் ஜெயவர்தன ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய தலைவராக பொறுப்பேற்கின்றார். அவர் கட்சியை முற்றிலும் புதிய ஆக்ரோசமான அரசியல் பாதையில் வழிநடத்த முடிவெடுக்கின்றார். 1971 ஜேவிபி கிளர்ச்சியை ஒடுக்கிய பின்னர் ஸ்ரீமாவோ தனது அதிகாரத்தை நிலைநிறுத்த தொடங்குகின்றார். 1972 அரசியலமைப்பின் மூலம் நாடாளுமன்றத்தின் ஆயுட்காலம் 77 ஆண்டு வரை கூடுதலாக 2 ஆண்டுகள் நீடிக்கப்பட்டதால் அவர் தேர்தலை சந்திக்காமல் ஆட்சியை தொடர்கின்ற வாய்ப்பை பெறுகின்றார். இது எதிர்க்கட்சிகளால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. 1972 தனது நாடாளுமன்ற ஆசனத்தை காங்கேசந்துறை தொகுதியை ராஜினாமா செய்த தமிழ் மக்களின் தலைவர் எஸ்ஜேவி செல்வநாயகம் புதிய அரசியலமைப்புக்கு தமிழ் மக்கள் மத்தியில் ஆதரவில்லை என்பதை நிரூபிக்க இடைத்தேர்தல் நடத்துமாறு அரசாங்கத்திற்கு சவால் விடுக்கின்றார். ஆனால் தோல்வி பயம் காரணமாக ஸ்ரீமாவோ அரசாங்கம் 1973 அந்த இடைத்தேர்தலை நடத்தாமல் ஒத்திவைக்கின்றது. 1971 கிளர்ச்சியின் முதன்மை சூத்திரதாரியான ஜேவிபி தலைவர் ஜோகரோகண விஜயவீரவுக்கு 1973 அமைக்கப்பட்ட குற்றவியல் நீதி ஆணைக்குழுவின் மூலம் மரண தண்டனைக்கு மாற்றாக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்படுகின்றார். 1973 ஆகஸ்ட் மாதத்தில் ஸ்ரீமாவோ அரசாங்கம் இலங்கையின் மிகப்பெரிய சுயாதீன பத்திரிகை நிறுவனமான அசோசியேட் நியூஸ் பேப்பர்ஸ் ஆஃப் சிலோன் லிமிடெட் என்ற அமைப்பை சட்டபூர்வமாக அரசுடைமையாக்குகிறது. இது ஊடக சுதந்திரத்துக்கு விழுந்த பலத்த அடியாக அந்த வேளையில் கருதப்பட்டதுடன் அரசாங்கத்தின் மீதான சர்வதேச அதிருப்தியையும் அதிகரித்தது. பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை தெரிவு செய்யும் போது தமிழ் மாணவர்கள் அதிக புள்ளிகளை பெற வேண்டுமென்ற மாவட்ட ரீதியான புள்ளி தரப்படுத்தல் இந்த ஆண்டில் மிகவும் தீவிரமாக அமுல்படுத்தப்பட்டது. இது யாழ்ப்பாணத்து தமிழ் இளைஞர்கள் மத்தியில் அரசாங்கத்தின் மீது கடுமையான விரக்தியை ஏற்படுத்தி அவர்கள் ஆயுதம் எடுத்து போராடுகின்ற பாதையை நோக்கி தள்ளியதென்றால் அதுதான் நிதர்சனமான உண்மையாகும்.

நேர்கள் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்பு நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் இந்திய அரசியல் மற்றும் தமிழக அரசியல், இலங்கை அரசியல் என்பவை தொடர்பான தொடர்களுடன் இணைந்திருந்தீர்கள். வருகின்ற வாரம் தமிழர்களது போராட்ட வரலாற்றில் ஒரு முத்தாய்ப்பாக அமைந்த தமிழாராட்சி மாநாடு, வட்டுக்கோட்டை பிரகடனம், இவ்வாறு பல்வேறு விதமான சம்பவங்களுடன் மற்றொரு அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்பு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் வரை நிகழ்ச்சியில் டொன்மில் ஸ்ரீ மற்றும் தவம் காசிநாதன், தேவதாஸ் ஆகியோரது விருப்ப பாடல்களுடன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். தொடர்ந்து நேர்கள் 7 மணி தொடக்கம் 8 மணி வரை திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். 8 மணி தொடக்கம் 9 மணி வரை நில் பதில் சொல் நிகழ்ச்சி வளமை போல் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது.

0: மணித்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
2: சவுதி அரேபியாவில் மரண தண்டனையை எதிர்கொண்டுள்ள 26 வயதான சிவராசா அனோஜனுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொடுத்து அவரை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவுடன் அவசர சந்திப்புன்றை நடத்துமாறு இலங்கை தமிழரசுக் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பில் செப்டம்பர் 22 திகதியிடப்பட்ட கடிதம் ஒன்றை ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள தமிழரசுக் கட்சி அனோஜனின் விடுதலைக்காக இலங்கைக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து ராஜதந்திர வழிகளையும் அவசரமாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியிருக்கிறது. மேலும் சவுதி அரேபியாவுக்கு அனுப்பப்படவுள்ள இலங்கை பிரதிநிதிகள் குழுவில் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கே கோடீஸ்வரனை கட்சியின் பிரதிநிதியாக நியமித்துள்ளதாகவும் தமிழரசுக் கட்சி தெரிவித்துள்ளது. சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு தேவையான மருத்துவ சான்றிதழ்களை வழங்கும் நடைமுறையை இலகுபடுத்தும் வகையில் புதிய டிஜிட்டல் முறைமை இன்று முதல் அறிமுகப்படுத்தப்படுகின்றது. புதிய முறைமையின் கீழ் சாரதி அனுமதி பத்திரத்திற்கான மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்வதற்கு விண்ணப்பதாரர்கள் எந்தவொரு தொலைபேசி வலையமைப்பின் ஊடாகவும் நேர ஒதுக்கீட்டை பெற்றுக் கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நேர ஒதுக்கீட்டு சேவை முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுவதாகவும் திகதி மற்றும் நேரத்தை ஒதுக்குவதற்காக விண்ணப்பதாரர்கள் எந்தவித மேலதிக கட்டணத்தையும் செலுத்த வேண்டியது இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சாரதி அனுமதி பத்திர விண்ணப்பதாரிகள் மருத்துவ சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளும் நடைமுறை மேலும் இலகுபடுத்தப்படுவதோடு மருத்துவ பரிசோதனைக்கான நேர ஒதுக்கீட்டையும் விரைவாக பெற்றுக் கொள்ள முடியும் என்று தேசிய போக்குவரத்து மருத்துவ நிர்வாகத் தலைவர் கிளிஃபோர்ட் பெரேரா தெரிவித்திருக்கின்றார். டிஜிட்டல் வருமான வரி பத்திர சேவைகள் இணையதளத்தில் மேற்கொள்ளப்படவிருக்கின்ற முக்கியமான கட்டமைப்பு மேம்பாடு காரணமாக செப்டம்பர் 25 முதல் 28 திகதி வரையிலான 4 நாட்களுக்கு இடைநிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் டிஜிட்டல் வருமான வரி பத்திர சேவைகள் முறைமையின் ஒட்டுமொத்த செயற்பாடு ஸ்திரத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மையை அதிகரிக்கும் நோக்கிலேயே இந்த மேம்பாட்டுப் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. மத்திய, உவா, தென், சப்ரகமுவ, வடமேல், வடக்கு மற்றும் கிழக்கு உட்பட்ட 8 மாகாண சபைகளின் முதன்மை செயலாளர்களின் உத்தியோகபூர்வ உடன்பாடு மற்றும் அனுமதியோடு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது. இந்நிலையில் மேல்மாகாணம் தவிர்ந்த ஏனைய அனைத்து மாகாணங்களிலும் டிஜிட்டல் வருமான வரி பத்திர சேவைகள் 4 நாட்களுக்கு தற்காலிகமாக இடைநிறுத்தப்படும். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா அமைச்சரவை அந்தஸ்தை பயன்படுத்தி சொத்தை அடாத்தாக ஆட்சி புரிந்திருப்பதாக யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்ற இடைக்கால கட்டளையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் ஸ்டான்லி வீதியில் தமக்கு சொந்தமாக உள்ள சொத்தை டக்ளஸ் தேவானந்தா 30 வருடங்களுக்கு மேலாக சட்டவிரோதமாக பயன்படுத்தி வருவதாக இருவர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றனர். குறித்த சொத்தை மீள ஒப்படைக்குமாறு பல சந்தர்ப்பங்களில் கோரிக்கை விடுத்ததாகவும் 2015 மீள ஒப்படைப்பதாக டக்ளஸ் தேவானந்தா எழுத்து மூலம் உறுதியளித்த போதிலும் இதுவரை அதை ஒப்படைக்கவில்லை என்றும் வழக்காளிகள் குறிப்பிட்டிருந்தனர். வழக்காளிகள் கூறியதற்கமைய குறித்த இடத்தில் மாற்றங்களை செய்வதற்கும் சொத்தை உரிமை மாற்றம் செய்வதற்கும் வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் தடை விதித்து இடைக்கால கட்டளையை நீதிமன்றம் தற்பொழுது வழங்கியுள்ளது. இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையகம் தடை செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனை விதிமீறல்கள் தொடர்பாக அமேசான் உட்பட 5 இணையதள வர்த்தக நிறுவனங்கள் மீது சட்ட நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளது. தடை செய்யப்பட்ட விஷத்தன்மை கொண்ட உணவுப் பொருட்களை விற்பனை செய்தல் மற்றும் விதிமீறலில் ஈடுபட்டதால் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக அது தெரிவித்துள்ளது. கடந்த சில மாதங்களாக உணவுப் பொருட்களின் விற்பனை செய்யும் இணையதள வர்த்தக நிறுவனங்கள் சட்டவிதிகளுக்கு உட்பட்டு செயற்படுகின்றதா என்பதை உறுதி செய்ய அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நடவடிக்கைகள் குறித்து சமூக வலைதளத்தில் நுகர்வோருக்கு அது தெரிவித்து வருகின்றது. சில தினங்களுக்கு முன்னர் உணவு பாதுகாப்பு ஒழுங்குமுறை ஆணையகம் நெஸ்லே இந்தியா லிமிடெட் நிறுவனத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருந்தது. தற்பொழுது இணையதள வர்த்தக நிறுவனங்களுக்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மதுராந்தகம் தாராபுரம் தொகுதி இடைத்தேர்தலுக்கு தடை கோரிய மனுவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் ராஜினாமா செய்யும் சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க மறுப்பு தெரிவித்துள்ளது. தேர்தல் முடிவுகள் வெளியான குறுகிய காலத்தில் மக்கள் தீர்ப்பை புறக்கணித்து அரசியல் காரணங்களுக்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்து இடைத்தேர்தலில் போட்டியிடுவதாக சென்னை சைதாப்பேட்டையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தாா். இந்த மனுவில் வேட்பு மனு தாக்கல் செய்யும் பொழுது தேர்தல் செலவை ஏற்கும் வகையில் பணத்தை வைப்பு செய்ய விதிமுறை வகுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையாளருக்கு உத்தரவிட வேண்டும். இந்த வழக்கு முடியும் வரை மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த தடை விதிக்க வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி குழு அடங்கிய அமர்வில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதற்கு தீர்ப்பு வழங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மதுராந்தகம் தாராபுரம் தொகுதி இடைத்தேர்தல்களுக்கு தடை கூறிய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. அத்துடன் ராஜினாமா செய்யும் சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்தனர். இந்த விடயத்திற்கு சட்டசபை வாயிலாக மட்டுமே சட்டம் இயற்றப்பட முடியும் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர்.

0: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
1: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வருகின்ற பாடல்களுடன் அடுத்து இணைந்திருக்க போகின்றோம்.
2: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 67. வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: எங்களை டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வெப்பநிலை 16°C இரவு பொழுதில் அது 8° வரை வீழ்ச்சி அடைய இருக்கின்றது. நாளை வெள்ளிக்கிழமை 26°C செப்டம்பர் மாதம் 25°C செப்டம்பர் மாதம் பகல் பொழுது வெப்பநிலை 20°C இரவு பொழுது வெப்பநிலை 9°C. காற்று மணிக்கு தற்போது 8 km வேகத்தில் கிழக்கு தென்கிழக்கு திசை நோக்கி வீசிக்கொண்டிருக்கின்றது. நாளையிலிருந்து தொடர்ச்சியாகின்ற போல் வானம் மிக பிரகாசமாக காட்சியளிக்கும். சராசரியாக 23°C வெப்பநிலை வருகின்ற புதன்கிழமை வரை பகல் பொழுதில் நிலவ இருக்கின்றது. இரவு பொழுதில் சராசரி வெப்பநிலை 10°C வரை நிலவ இருக்கின்றது. இது தொடர்ந்து பெரும்பாகத்தின் தற்போதைய வானிலை நிலைமை. நேர்கள் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வருகின்ற 6 பாடல்கள். நேர்கள், இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் கொண்டு வருகின்ற 6 பாடல்கள். முதலாவது ஜென்டில்மேன் திரைப்படத்தில் ஒட்டகத்தை கட்டிக்கோ. ஜென்டில்மேன் திரைப்படத்தில் ஒட்டகத்தை கட்டிக்கோ. இரண்டாவது விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்து கொசோனா கொசானா என்ற பாடல். மூன்றாவது எந்திரன் திரைப்படத்திலிருந்து புதிய மனிதா பூமிக்கு வா பாடல். இலக்கம் 4 இடம் பெறுவது இதயம் திரைப்படத்திலிருந்து பொட்டு வைத்த வட்டநிலா. இலக்கம் 5 ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி அழகு நிலா காயும் என்ற பாடல். அழகு நிலா காயுது என்ற பாடல். இலக்கம் 6 முதல் இரவு திரைப்படத்திலிருந்து மஞ்சள் நிலாவுக்கென்று ஒரே சுகம். இவை தான் நாம் கொண்டு வருகின்ற 6 பாடல்கள். இதில் உங்களுக்கு விருப்பமான பாடல்களுக்கு நீங்கள் உங்களது விருப்பங்களை தெரிவிக்கலாம். இது திரை இசை தேர்வு. எங்கள் தேர்வுகளில் நேர் விருப்ப பாடல்களாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. எங்கள் தேர்வுகளாக நாங்கள் 6 பாடல்களை கொண்டு வந்திருக்கின்றோம். 1 ஜென்டில்மேன் திரைப்படத்தில் ஒட்டகத்தை கட்டிக்கோ. 2 உன்னாய் தாண்டி வருவாயா கொசானா பாடல். அதேபோல் எந்திரன் திரைப்படத்திலிருந்து புதிய மனிதா பூமிக்கு வா. அடுத்து இதயம் திரைப்படத்திலிருந்து பொட்டு வைத்த வட்டநிலா. அடுத்து ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி திரைப்படத்திலிருந்து அழகு நிலா காயும். அடுத்து முதல் இரவு திரைப்படத்தில் மஞ்சள் நிலாவுக்கென்று ஒரே சுகம். இவை தான் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற பாடல்கள். உங்களது விருப்பங்களை தெரிவிக்கலாம். வளமை போல் அலையுங்கள். 4164 4462 2 இப்பொழுது நிகழ்ச்சியில் நேர்களை இணைத்துக் கொள்வோம். நேர்களே, மிக விரைவாக வாருங்கள். நீங்கள் விரைவாக வந்தால் அதிக பாடல்களை கேட்கலாம். வணக்கம். சொல்லுங்கள்.
1: என்னோட பாடல்கள் அழகு நிலா காயம் பொட்டு வைத்த வட்ட நிலா அந்த பாடல்.
0: நன்றி நிஷா.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா. தேவகுமார்.
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
2: எனக்கு இதயமும் முதல் ரவு.
0: ஓ, இதயம்
2: ரெண்டும் இல்லாட்டா என்ன செய்யறது.
0: சரி, நன்றி.
2: நன்றி
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். ஓ, நலம் ஜெயா. நன்றி. நீங்கள் எப்படி? நலமா? இலங்கை அரசியல் நல்லா இருக்கு.
2: பாடல் வந்து ஒட்டகத்தை அடுத்த வந்து மஞ்சள் நிலா வைக்கின்ற ஒரே சுகம்.
0: நல்ல பாடல். அது
2: என்ன எல்லா பாடலும் நல்லா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கூட தெரிஞ்ச பாடல் இருந்தா நீங்க சொல்றதுல அது தான் கேட்க
0: முடியும்.
3: நிகழ்ச்சியில் முன்ன தாண்டி வருவாயா இதயம்.
0: இதயம். நன்றி வன்பா.
3: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைக்க இருக்கின்றோம். காத்திருங்கள் நேர்களே. நிகழ்ச்சியில் வாக்களித்த நேர்கள் விலகிச் செல்லுங்கள். வன்பா விலகிச் செல்லுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம்.
0: நலம் என்ன ஸ்தவம்? விண்ணை தாண்டி வருவாயா இதயம் என்று கேட்கிறீர்கள். என்ன ஸ்தவம்?
4: வந்தா சந்தோஷம், வேற போயிடுமா? அதுக்குதான் ஆசை இல்லை.
0: நன்றி நன்றி
4: நன்றி வணக்கம் நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: காசிநாதன் கேட்கிறேன்.
0: சொல்லுங்கள் காசிநாதன்.
5: எனக்கு இந்திரன் படத்துல இருந்து புதிய மனிதாவும் மற்றது கடைசியான பாட்டு மஞ்சள் நிலா தேடியும் அந்த பாட்டு
0: மஞ்சள் நிலாவுக்கு
5: அந்த பாட்டு.
0: நன்றி காசிநாதன்.
5: நன்றி நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் வாசுநாதர். பவன்
0: பவன் சொல்லுங்க.
6: எனக்கு விண்ணை தாண்டி வருவாயா இந்திரன்.
0: விண்ணை தாண்டி வருவாயா இந்திரன். நாங்கள் கொண்ட பாட்டு நாங்கள் கேட்காட்டி என்ன உன்னை தாண்டி வருவாயா. நன்றி பவான். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் சிவலிங்கம்.
0: சிவலிங்கம் சொல்லுங்கள்.
7: எப்படி நலமா இருக்கீங்களா?
0: நல்ல நலம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
7: நான் நலமா உற்சாகமா உங்களை நிகழ்ச்சியை கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன்.
0: நீங்கள் ஜேரால் சரி.
7: இதயம்
0: இதயம்
7: என்ன
0: வயது நீங்கள் இல்லாம வாழி வந்தானே. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம்
0: சொல்லுங்கள்.
8: புதிய மனிதா மற்றது
0: நன்றி குயின்சன்.
8: நன்றி வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம் வாசன்.
0: வணக்கம்
9: தவம்.
0: தவம் சொல்லுங்கள்.
9: முதலாவது மாறாம் முதலாவது மாறாம் மணிப்பாட்டு. முதலாவது ஒன்று மாறும்
0: ஒன்று மாறும் என்று இலக்கம் சொல்லக்கூடாது அவன் இனிமேல பாட்டு சொல்லணும். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்
10: வணக்கம் முதல் பாட்டு மஞ்சள் நிலாவுக்கு ஒரே சுகம் தொட்டு இதே படம்.
0: நன்றி நன்றி
10: நன்றி வணக்கம்.
0: இப்பொழுது நேரம் சரியாக 7:16. உங்களது விருப்பம் என்ன? நேர்கள் இணைந்து உங்களது விருப்பத்தை தெரிவிக்கலாம். 6 பாடல்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். முதலாவது ஜென்டில்மேன் திரைப்படம் ஒட்டகத்தை கட்டிக்கோ. இரண்டாவது விண்ணை தாண்டி வருவாயா கொசானா. மூன்றாவது எந்திரன் திரைப்படம் புதிய மனிதா பூமிக்கு வா. அடுத்து இதயம் திரைப்படம் பொட்டு வைத்த வட்டனிலா. அடுத்து ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி அழகு நிலா காய். அடுத்த பாடல் முதலிரவு திரைப்படத்தில் மஞ்சள் நிலாவுக்கு ஒரே சுகம். இவைதான் இன்றைய திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற பாடல்கள். எங்களது தெரிவுகளில் நேர் விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக நேர்கள் அழைக்கலாம். 4164442222.
11: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன் காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங் உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358.
0: ஆமாம், ஒட்டகத்தை கட்டிக்கோ, கொசானா மற்றும் புதிய மனிதா பூமிக்கு வா, பொட்டு வைத்த வட்ட நிலா, அழகு நிலா காய், மஞ்சள் நிலாவுக்குன்ற ஒரே சுகம். இந்த பாடல்களை விரும்பி கேட்கும் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
12: வணக்கம் மாசன், நான் மதன் கலைக்கின்றேன்.
0: மதன் வணக்கம், வாருங்கள்.
12: வணக்கம் வணக்கம். எல்லாமே அருமையான பாடல்கள், நல்ல பாடல்கள். எனக்கு பிடித்த பாட்டு 2-3 வாசன் வாக்கு அடிக்கிறது.
0: 2 பாடல்கள் மதன்.
12: 2 பாடல். ஓகே. ஒட்டகத்தை கட்டிக்கோ கெட்டியாக பிடித்து அந்த பாட்டை, மற்றது ஓசானா ஓசானா ஒன்றும் ரெண்டும்.
0: நன்றி மதன் நன்றி.
12: நல்ல நல்ல அருமையான பாட்டு, என்ன கேட்க சும்மா அந்த மாதிரி ஜாலியா இருக்கும்.
0: நன்றி.
12: வேலையில நீ கேட்க அப்படி ஆக்களை தூக்கி கொண்டு போகுது அந்த பாட்டு, ஒட்டகத்தில் ஏத்தி கொண்டு போற மாதிரி இருக்கு வாசன்.
0: சரி நன்றி நன்றி
12: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
13: வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிய மாலை வணக்கம். கண்ணன் கயக்கவன் கமல் கமல் வேதி எல்லாம் நல்ல அழகான பாடல்கள். ஒசானாவும் ஒட்டகத்தை கட்டிக்கும் அது ரெண்டும், மற்றது இதுக்கு முதல்ல மனுத்தியாலத்துல நீங்க சொன்ன விஷயங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. பழைய இதுல எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தினீங்க, எனக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
0: எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கீங்க?
13: ஓ, எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். இடையில இந்தியாவுக்கும் போய் ஸ்ரீலங்காக்கும் போய் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கேன். நாங்க வளர்ற காலத்துல நடந்த விஷயங்கள்
0: இதெல்லாம். மலையாளத்துல வாழ்ந்த நீங்க என்ன என்ன
13: மலையாளத்துல வாழ்ந்தா நான் நேரவே பார்த்தேன். நாங்க அந்த லயங்கள் எல்லாம் ரோட்டு கூப்பிட்டு எல்லாம் இந்தியன்ஸ் தான் செய்யற. தோட்டத்துல வேற மற்ற தோட்டத்துல இருப்பினும் தோட்டத்துல இருக்கிற மாதிரி தான் லயன் மாதிரி தான் ஒண்ணு கட்டியிருப்பாங்க. ஒரு ஒரு ரூம் உள்ள ஊர்கள் நேர பார்த்திருக்கோம். எங்கட வீட்லயும் ரெண்டு பேர் வந்து வேலை செய்யறாங்க.
14: நிரஞ்சனுக்கு
0: இதயம் பிடிச்சிருக்கு
14: என்ன? பிடிக்கும் எல்லா இருக்கு.
0: இதயத்தை விட ஜென்டில்மேன். நன்றி நன்றி நிரஞ்சன். நிகழ்ச்சியில்
14: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
15: மூர்த்தி ஆகிறேன்.
0: மூர்த்தி சொல்லுங்கள்.
15: எனக்கு பொட்டு வைத்த மட்டும் இல்லாம ஒட்டகத்தை கட்டிக்கும்.
0: நன்றி மூர்த்தி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு
15: நன்றி. வணக்கம்.
0: இப்பொழுது பாடல்கள். நேர்கள் இடையிலும் நீங்கள் இணைந்து உங்களது விருப்ப பாடல்களை தெரிவிக்கலாம். நாங்கள் எங்களது பாடல்களை ஒளிபரப்பு செய்த வண்ணம் இருப்போம். அவ்வப்போது இணைந்து கொண்டு உங்களது அந்த விருப்பங்களுடன் நேர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.
11: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
16: ஆலோசனைகளும் இலவசம்.
11: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661. வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
0: இப்பொழுது நிகழ்ச்சியில் மற்றொரு நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
17: வணக்கம். நான் ரவி இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
0: நலன் ரவி. நன்றி. நீங்கள் எப்படி?
17: நலமா இருக்கிறோம். இதயமும் ஒரு ஊர்ல ராஜகுமார்.
0: இதயமும் ஒரு ஊர்ல ராஜ ரவி. அந்த வாக்களிக்க ஓடி வந்துருவீங்களே எங்க நின்றாலும்.
17: நிறைய பாட்டு போட்டுருவீங்க.
0: நன்றி ரவி. நேர்கள் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையிலே நாங்கள் பல்வேறு விதமான சின்ன சின்ன விடயங்களை பேசிக்கொண்டு பாடல்களுடன் இணைந்திருக்க போகிறோம். நேர்களே,

சின்ன சின்ன தகவல்கள் விடயங்களை உங்களுடன் பரிமாறிக்கொண்டு நாங்கள் பாடல்களுடன் இணைந்திருப்போம். நிதர்ணியாக உரையாற்ற வந்தார் ஐநா சபையில். அவர் உரையாற்ற வந்தபோது ஏனைய நாட்டு பிரதிநிதிகள் வெளிநடப்பு செய்தார்கள். அமெரிக்காவின் நியூயோர்க்கில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது அமர்வில் நேற்று ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு உரையாற்றுவதற்காக மேடைக்கு வந்தபோது பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் எதிர்ப்பு தெரிவித்து சபை அரங்கிலிருந்து வெளியேறினார்கள். நெதன்யாகுவின் உரைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவர் மேடைக்கு வருவதற்கு முன்பும் உரையை தொடங்கிய போதும் பல பிரதிநிதிகள் தங்களது இருக்கைகளிலிருந்து எழுந்து வெளியே சென்றார்கள். இதனால் பொதுச்சபை அரங்கில் கணிசமான எண்ணிக்கையிலான இருக்கைகள் காலியாக காணப்பட்டன. பாலஸ்தீன விவகாரம் மற்றும் காசாவில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் இராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாக இஸ்ரேல் மீது சர்வதேச அளவில் அதிகரித்து வரும் விமர்சனங்களுக்கு மத்தியில் இந்த எதிர்ப்பு இடம்பெற்றுள்ளது. பாலஸ்தீன சிறப்பு நெதன்யாகுவின் உரையின் போது கூட்டாக வெளியேறுமாறு பல ஐநா உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகளுக்கு முன்னதாக அழைப்பு விடுத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. பிரதிநிதிகள் வெளியேறிய நிலையில் உரையை ஆரம்பித்த நெதன்யாகு அரங்கிலிருந்து வெளியேறியவர்களை கடுமையாக விமர்சித்ததாகவும் சொல்லப்படுகின்றது. அங்கு தொடர்ந்து அமர்ந்திருந்தவர்களை நோக்கியும் அவர் கடுமையான கருத்துக்களை வெளியிட்டதாகவும் காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்ததாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை நெதன்யாகு நிராகரித்ததுடன் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் தற்பாதுகாப்புக்கானவை என வலியுறுத்தினார். இதேவேளை நியூயார்க் நகர மேயர் சஹ்ரான் மம்தானியையும் அவர் கடுமையாக விமர்சித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் இப்போது ஒலிக்கின்றது குயின்ஸ்டன் காசிநாதன் மற்றும் வன்குவர் பவான் ஆகியோரது விருப்பத்தில்.

0: அந்த பாடல் ஒழித்தோ இந்த நேரம் 7:31 நேர்களே. இந்த முறை பல்வேறு விதமான காலநிலை தொடர்பான தகவல்கள் கொஞ்சம் வித்தியாசமாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. டொரண்டோவில் இந்த ஆண்டு இலையுதிர் காலம் வழக்கத்தை விட மிதமானதாகவும் வெப்பமாகவும் வறண்டதாகவும் இருக்கும் என்று இப்போது கனடாவின் என்வயர்மெண்ட் கனடா நிபுணர்கள் கணித்திருக்கின்றார்கள். செப்டம்பர் இறுதியில் தொடங்கும் முதல் சில வாரங்களில் பகல் நேர வெப்பநிலை 20°C முதல் 22 வரை இருக்கும் என்றும், இது வழக்கமான வெப்பநிலையை விட சற்று அதிகம் மற்றும் மழை இல்லாமல் வெயிலாக இருக்கும் என்றும், அக்டோபர் மாதம் அளவில் இயல்பை விட கூடுதல் வெப்பம் மற்றும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும், நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் தொடர்ந்து மிதமான வெப்பம் நீடிக்கும் என்றாலும் சற்று அதிகமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும், குளிர்காலம் உடனடியாக தொடங்காமல் டிசம்பருக்கு பின்னரே வரக்கூடும் என்றும், வழக்கமான கோடைகால மழை காரணமாக மரங்களின் இலைகள் மஞ்சள் சிவப்பாக மாறும் அழகு இந்த முறை 2 வாரங்கள் வரை தாமதமாக தோன்றலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். காலநிலை மாற்றங்கள் கனடாவையும் பாதிக்க இருக்கின்றது என்பது மட்டும் உண்மை.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: நிசான் head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% financial டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் நிகழ்ச்சியின் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வருகின்ற அடுத்த பாடல் ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை விரும்புபவர்கள் நோர்வேஜியா, தவம், மதன், கண்ணன், மூர்த்தி மற்றும் நிரஞ்சன், ரமேஷ் ஆகியோர்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
3: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
3: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
3: இட்டோபிகோ,
2: 416-746-2742.

இவர்களை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கனடாவின் குடியேற்ற கொள்கைகளை கடுமையாக விமர்சித்து கனடா தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறது என்று கூறியுள்ள குற்றச்சாட்டை கனேடிய அமைச்சர்கள் முற்றிலுமாக மறுத்துள்ளார்கள். ட்ரம்பின் இந்த விமர்சனங்கள் ஆதாரமற்றவை, முற்றிலும் தவறானவை என்று கனேடிய கூட்டாட்சி அமைச்சர்கள் பதிலடி கொடுத்துள்ளார்கள். தனது ருத் சோசியல் சமூக ஊடக தளத்தில் பதிவிட்ட டொனால்டு ட்ரம்ப் பின்வரும் குற்றச்சாட்டை முன்வைத்தார். முறையான பாதுகாப்பு பரிசோதனைகள் மற்றும் பின்னணி சரிபார்ப்புகளின்றி மில்லியன் கணக்கான மக்களை நாட்டிற்குள் அனுமதிப்பதன் மூலம் கனடா தன்னைத்தானே அழித்து வருகிறது. இந்த தாராளவாத கொள்கையால் கனடாவின் வேலையின்மை வீதம் அதிகரித்திருக்கின்றது. இது ஒரு லிபரல் ஆக்கிரமிப்பு என்றும் இதன் முடிவு மிகவும் மோசமாக இருக்கும் என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார். ட்ரம்பின் குற்றச்சாட்டுக்களை கனடிய அமைச்சர்கள் கடுமையாக மறுத்துள்ளார்கள். கனடாவின் குடியேற்ற கொள்கை குறித்து பேசிய அனிதா ஆனந்த், வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த், குடியேற்றம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தியுள்ளது என்று குறிப்பிட்டார். மேலும் வீட்டு வசதியை சுகாதார கட்டமைப்பை உறுதி செய்வதற்காக 2024 முதலே குடியேற்ற அளவுகளை கனடா திட்டமிட்ட முறைப்படுத்தி குறைத்து வருவதாக தெரிவித்தார். அதேபோல் முன்னாள் குடியேற்றத்துறை அமைச்சர் மார்க் மில்லர் ட்ரம்பின் இந்த கருத்துகளுக்கு பதிலளித்து அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று நிராகரித்தார். மேலும் கனடா மிகவும் கட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் முறையான குடியேற்ற அமைப்பை கொண்டுள்ளது என்று அவர் உறுதியளித்தார். அதேபோல் பிரான்சுவா பிலிப் ஜம்பேன், கனடா உலகிலேயே மிகவும் கடுமையான மற்றும் மதிக்கத்தக்க குடியேற்ற விதிகளை கொண்டுள்ள நாடுகள் ஒன்று என்று சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய நிலையின்படி கடந்த 2 ஆண்டுகளாகவே தற்காலிக குடியிருப்பாளர்கள், சர்வதேச மாணவர்கள் மற்றும் வெளிநாட்டு பணியாளர்கள் வருகையை கனடா கணிசமாக குறைத்துள்ளது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் கனேடிய நாடாளுமன்ற வரவு செலவு திட்ட அதிகாரி நாட்டின் மக்கள் தொகை வளர்ச்சி கிட்டத்தட்ட பூஜ்ஜியமாக இருக்கும் என்று கணித்துள்ளார். கனடாவுக்கு வரும் அனைத்து பார்வையாளர்கள், மாணவர்கள் மற்றும் பாதுகாப்பு பின்னணி பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்படுகிறார்கள் என்று கனடிய குடியேற்றத்துறை இணையதளம் தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலையில்தான் இந்த விமர்சனங்கள் இப்போது பல சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கும். அதேவேளை கனடிய அமைச்சர்கள் கடுமையாக இந்த கருத்தை இப்போது சாடி வருகின்றார்கள். தொடர்ந்தொழிக்கும் பாடல் பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து. தேவகுமார், நோர்வேஜியா, எஸ் பி சரண், காசிநாதன், தவம், டொன்மில், ஸ்ரீ ஆகியோரது விருப்பம்.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் இருந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: கஸ்டமர் யூ ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் அவேலபிள். பிரதி
3: செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 416-268-0155.
0: 416-268-0155.
1: செல்லம் இல்லடா, செல்வம்.
0: சரி சரி.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு

இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் திரைசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் இது. இந்த வேளையிலே நாங்கள் நிகழ்ச்சியில் ஒரு தகவலையுடன் இணைந்து கொண்டு பாடல்களுக்குள் நுழைவோம் நேர்களே. இப்பொழுது கனடாவில் கனடா மீதான அமெரிக்காவின் படையெடுப்பு தொடர்பான ஒரு பேச்சுக்கள் பலவாறு இப்போது பரவி வருகின்றன. படையெடுப்பு இன்று நாளை ஏற்படுகின்ற படையெடுப்பு அல்ல, மாறாக 100 ஆண்டுகளின் பின்னர் கூட அமெரிக்கா கனடா மீது படையெடுக்க முடியும். அவ்வாறு படையெடுத்தால் அதை எவ்வாறு கனடா எதிர்கொள்வது, இதற்குரிய ஒரு முத்தாய்ப்பாக இப்போது பல்வேறு விதமான திட்டங்களை கனேடிய பிரதமர் மார்க்கானி வெளியிட்டிருக்கின்றார். எப்படி என்றால் நேர்களே, அமெரிக்கா ஒருவேளை கனடா மீது இராணுவ தாக்குதல் அல்லது படையெடுப்பை நிகழ்த்தினால் அதை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து கனடா நாட்டின் பிரதமரின் இராணுவ படைகளுக்கு இரகசிய திட்டங்களையும் போர் பயிற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அது கடந்த 100 ஆண்டுகளில் முதன்முறையாக கனடாவில் ஆயுதப்படைகள் தனது நாட்டின் மிக முக்கிய நட்பு நாடான அமெரிக்காவை ஒரு சாத்தியமான எதிரியாக கருதி போர் மாதிரிகளை திட்டமிட்டு மதிப்பீடு செய்து வருகின்றது. கனடா பிரதமர் மார்க்கானி அளித்துள்ள பேட்டியில் அமெரிக்கா இராணுவ ரீதியாக கனடாவை ஆக்கிரமிக்கும் சாத்தியக்கூறுகள் மிக குறைவு என்ற போதிலும் அதை தீவிர அபாயம் கொண்ட ஒரு நிகழ்வாக வகைப்படுத்தி கனடா அரசு ஆராய்ந்து வருவதாக தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக மாற்றுவது பற்றியும் பொருளாதார ரீதியாக நெருக்கடியை தருவது பற்றியும் தொடர்ச்சியாக பேசி வரும் சூழ்நிலையில் நாட்டின் பாதுகாப்பு குறித்து எச்சரிக்கையுடன் இருப்பது தங்களது முக்கிய கடமை என்றும் கனடா பிரதமர் குறிப்பிட்டிருக்கின்றார். என்ற வகையில்தான் இப்போது அமெரிக்காவின் அவ்வாறான இராணுவ தாக்குதல்களையும் தாம் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக ஊடகமாக மார்க்கானி இந்த விடயத்தை இப்போது வெளியிட்டிருக்கின்றார். நேரம் சரியாக 7:52. இந்த வேளையில் நாங்கள் ஒரு திடீர் தோசையாக ஒரு பாடலை வழங்க இருக்கின்றோம். இந்த மணித்தியாலத்தின் வைர மாளிகை பாடலாக இந்த பாடலை கொண்டு வருவோம்.
1: என்ன அத்திம்பே, சமையல் கட்டில இருந்து ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு, என்ன நடக்கிறது?
2: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா, சிஎம்ஆர் தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டு இருக்காண்டி.
1: ஓ, நீங்க வைர மாளிகையை சொல்றீங்களா?
2: அதத்தான் சொல்றேன்.

0: அந்த பாடல் ஒலித்தோ இந்த நேரம் 7:57 நேர்கள் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் 3 பாடல்கள் இன்னும் மீதம் இருக்கின்றன.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.

0: நேர்களை, கனடாவில் பொய்யான கர்ப்பம் மூலம் பிரசவ உதவியாளர்களை ஏமாற்றிய ஒரு சமூக சேவை தொடர்பான செய்திகள் உலா வருகின்றன. கனடாவில் பிராங்க்போர்ட் பகுதியைச் சேர்ந்த கேட்லின் பிரான் என்ற முன்னாள் சமூக சேவை தாம் கர்ப்பமாக இருப்பதாக பொய் கூறி பிரசவ கால உதவியாளர்களை ஏமாற்றிய குற்றச்சாட்டுக்கு ஆளாகியிருக்கின்றார். அதனையடுத்து அவர் தனது சமூக சேவை பதிவை நிரந்தரமாக திறந்திருக்கின்றார். ஒன்டாரியோ சமூக சேவையாளர்கள் மற்றும் சமூக சேவை பணியாளர்கள் கல்லூரி நடத்திய ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் முன் ஆஜரான இவர் இனி எப்போதும் இத்துறையில் பணியாற்ற மாட்டேன் என்று உறுதியளித்துள்ளார். இவர் 2022 முதல் 2023 வரை 13 மேற்பட்ட உதவியாளர்களை தவறாக பயன்படுத்தி அவர்களிடமிருந்து கட்டணமின்றி சேவைகளை பெற்றதாகவும் தவறான பாலியல் வன்கொடுமை புகார்களை அளித்ததாகவும் நீதிமன்றத்தில் குற்ற ஒப்புதல் அளித்திருக்கின்றார். குற்றவியல் வழக்கில் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் ஒழுங்கு நடவடிக்கையில் குழுவின் செலவுத் தொகையாக $5,000 செலுத்துமாறும் கனடாவிலோ அல்லது வேறு எந்த பகுதியிலோ மீண்டும் சமூக சேவை செய்ய தடை விதிக்கப்பட்டு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. நேரம் இப்பொழுது 8 மணி. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: மனத்தியாள செய்திகள் சிஎம்ஆர் தமிழ்ச்சி அவலி நியூஸ்.
2: விவகாரத்தில் இலங்கை அரசு அதிகாரப்பூர்வமாக சவுதி அரேபிய அரசை நாடி கோரிக்கை விடுத்ததன் பின்னரே இந்த விவகாரத்தில் இந்திய அரசு அதன் முயற்சிகளை முன்னெடுக்க முடியும் என்று இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணி பிரதிநிதிகளிடம் தெரிவித்திருக்கின்றார். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் உறுப்பினரும் சட்டத்தரணியுமான ஹபீப் ரிஃபான் இன்று நாடாளுமன்ற உறுப்பினராக பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார். சவுதி அரேபியாவில் மரண தண்டனையை எதிர்நோக்கியுள்ள சிவராசா அனோஜனின் விடுதலைக்கான ராஜதந்திர முயற்சிகளை முன்னெடுக்கும் வகையில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கொழும்பிலுள்ள இந்திய மற்றும் அமெரிக்க தூதரக அதிகாரிகளை நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளது. வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் அன்றாட பிரச்சினைகள் தொடர்பில் தீர்வொன்றை பெறும் நோக்கத்தில் பேச்சுக்களை நடத்துவதற்காக ஜனாதிபதி அருள்குமார திசாநாயக்கவை சந்திப்பதற்கு கோரிக்கை விடுத்து இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். சவுதி அரேபிய நீதித்துறையின் கட்டமைப்பை மதிப்பதாக தெரிவித்துள்ள யாழ் மாவட்ட சர்வமத பேரவை அதேவேளை அனோஜனை மன்னித்து அவரும் அவர் போன்றவர்களும் திருந்தி வாழ சந்தர்ப்பத்தை வழங்கும்படி கோருவதாக வலியுறுத்தியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசின் சிந்தன் ஷிவிர் எனப்படும் 2 சிந்தனை அமர்வு கூட்டம் டெல்லியில் ஆரம்பமாகியுள்ளது. முதல் நாள் கூட்டத்தில் சீர்திருத்தங்கள், பெண்கள் இளைஞர்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டன. ஒமானின் கிழக்கு கடற்கரைக்கு அப்பால் MV கேப் டாவோ என்ற வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் உயிரிழந்த இந்திய மாலுமியின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் அஜித் ரசிகர்களினால் கள்ளக்குறிச்சியில் தமிழக மக்கள் கழகம் என்ற கட்சி ஏற்கனவே தொடங்கப்பட்ட நிலையில் அவரை முன்னிறுத்தி அனைத்து நண்பர்கள் முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் மேலும் ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சில அகதிகளுக்கு நிரந்தர வசிப்பிடத்திற்கான ஆதரவு விலக்குகளை வழங்கிய கொள்கையை நீடிக்க வேண்டாம் என்ற அண்மைய முடிவினால் ஏற்படும் எதிர்மறையான விளைவுகளை குடிவரவுத்துறை கண்காணிக்கும் என்று குடிவரவு அமைச்சர் லீனா டயாப் தெரிவித்திருக்கின்றார். பிரிட்டிஷ் கொலம்பிய கிரீன் கட்சியின் தலைவரான எமிலி லோவன் விக்டோரியா பகுதியில் தனது கட்சிக்கு மிகவும் சாதகமானதாக கருதப்படும் ஒரு தொகுதியில் மாகாண தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். கடல்சார் கண்காணிப்பு மற்றும் தரவு சேகரிப்பை விரிவுபடுத்துவதற்காக 5 $82 மில்லியன் நிதியை ஒதுக்கீடு செய்வதாக பிரதமர் மாக்கானி நேற்றைய தினம் அறிவித்திருக்கின்றார். USS ஏப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் தாக்குதல் குழுவில் பணியாற்றிய 8 மாலுமிகள் தங்களின் நீண்டகால பணியின் போது மனநலம் மோசமடைந்து தற்கொலைக்கு முயன்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தாய்வானுக்கான $15 மில்லியன் அதிகமான பாதுகாப்பு நிதியை விடுவிக்குமாறு குடியரசுக் கட்சி செனட்டர்கள் டொனால்ட் ட்ரம்ப்பை வலியுறுத்தியிருக்கின்றனர். மெக்சிகோவும் அமெரிக்காவும் தங்களின் இருதரப்பு வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் 4வது சுற்றை ஒத்திவைத்திருக்கின்றன. இந்த வாரம் ஆப்கானிஸ்தான் மீதான 2வது தாக்குதலில் நாடு முழுவதிலும் 10 இடங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது.
1: மனத்தியாள செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.